நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 13 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 20 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 தேதி புதன்கிழமை. மத்தியாலை 820 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

போக எண்ணி பொருந்தாத பெருந்தீமைகளை ஒருவன் செய்தாலும் முரண்பட்ட எண்ணத்தால் அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாமல் இருப்பதே தலைமையானது. குறள் எண் 852, அதிகாரம் இகல்.

0: எண்ணி பொருந்தாத பெருந்தீமைகளை ஒருவன் செய்தாலும் முரண்பட்ட எண்ணத்தால் அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாமல் இருப்பதே தலைமையானது. குறள் எண் 852 அதிகாரம் இகல்.
1: குறள் அமுதம் கேட்டோம். இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறிவோம். நிகழ்ச்சி நிரல் காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் வினிகரின் பயன்கள், எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 3, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:45 நகர்வலம் புதுமை படைக்கும் கொளப்பாக்கம் நியாய விலை கடை, ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்திக் கோவையினை கேட்கலாம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

8:02 திரைக்கானம் 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசை, இதில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் ஸ்ரத்தா மோகன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை ஆகியன. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 11:10 என் உயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் பாரம்பரியமும் புதுமையும். இதில் பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கே பி ரேகா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்த நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் கண்ணாடியால் கட்டப்படும் உயரமான கட்டிடங்கள் பற்றிய தகவல்கள். உங்களுக்காக மன ஆரோக்கியமே, இதில் பெண்களின் மன நலனுக்கான ஆலோசனைகள் வழங்குகிறார் மன நல ஆலோசகர் அம்பிகா பொன் ரத்தன் அவர்கள். இரண்டு விளையாட்டு அரங்கம், தேசிய வலுதூக்கும் வீராங்கனை ஆர் கஸ்தூரியுடன் நேர்முகம் பகுதி 2. 2:55 வானிலை, 5:30 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஆயங்கிரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 27:00 திரைகாணம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இதில் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 4 பகுதி. காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர். நிகழ்ச்சி நிரலை கேட்கலாம் 6:00 செய்தி சுருக்கத்திற்கு பிறகு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5 ஆம்

0: தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:25. நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றிரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை, MS வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போவில் இன்று காலை 7:00 வணக்கம். சென்னை 7:30 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம் குறித்த தகவல்கள், 12:05 ஹாய் ஸ்நேகிதியே, 1:00 திரைகாணம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இதில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய், 3:02 ஹலோ டாக்டர், இதில் மாதவிடாய் சுகாதாரம் குறித்து மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் நசீம் சையத் அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, இதில் சேமிப்போம் செழிப்போம் நேர்முகம், பங்கு பெறுவோர் பட்டய கணக்காளர் PS பிரபாகர் அவர்கள், உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் காலை 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் யோகாபியாசம் அனந்தாசனா பற்றிய சிற்றுரை இடம்பெறும். 1:10 இசை மலரில் DB அஸ்வின் அவர்களின் பாட்டு, கே தியாகராஜன் அவர்கள் வயலின், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசையில் VK அருண்குமார் அவர்களின் பாட்டு, பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், VR ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கவிதை மனம் மலரும் தருணம், எளிய நடையில் சங்கத்தமிழ், புறநானூறு பாடல்கள், பங்கேற்பவர் எஸ் ராகுல். 11:10 அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: Acting President of Venezuela, Delcy Rodriguez, will be on a 4-day visit to India beginning today. She will be accompanied by a high-level delegation, including Ministers of Foreign Affairs, Economy and Finance, and Science and Technology. Briefing media in New Delhi, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said, Ms. Rodriguez will hold bilateral discussions with Prime Minister Narendra Modi during her visit. The discussions will be focused on exploring avenues of cooperation in the areas of trade, investment, energy, renewable energy, healthcare and pharmaceutical. External Affairs Ministry said that the Indian PSUs have made significant investment in Venezuela in the energy sector, and they are keen to explore opportunities for further enhancing their presence. It said that the visit is expected to further strengthen bilateral ties and deepen engagement between the two countries across diverse sectors. Senior Congress leader D.K. Shivakumar will be sworn in as the Chief Minister of Karnataka today. Governor Thavar Chand Gehlot will administer him the oath of office and secrecy at Lok Bhavan in Bengaluru at 4 p.m. Mr. Shivakumar's appointment comes days after Mr. Siddaramaiah stepped down as Chief Minister, paving the way for his deputy to take over the top post. The development marks the culmination of a prolonged power tussle within the Karnataka Congress, with Mr. Shivakumar long seen as a contender for the top post since the party's victory in the 2023 assembly polls. Meanwhile, Congress has appointed senior Karnataka leader Siddaramaiah to its highest decision-making body,

0: the Congress Working Committee, CWC. The appointment is being seen as a significant organizational decision by the party leadership as it seeks to ensure stability and coordination within its Karnataka unit during a key political transition. West Bengal government will launch a major social welfare initiative, Annapurna Yojana, today. Chief Minister Subhendu Adhikari will formally inaugurate the scheme. The launch will be a massive synchronized event spanning the entire state. While the Chief Minister leads the central inauguration, beneficiaries of the Annapurna Yojana will participate virtually across all blocks, municipalities and municipal corporations. To ensure local participation, MLAs have been invited to attend the localized events, and the Chief Minister's main program will be broadcast via video conferencing directly to all block and municipal headquarters. Bangladesh's Foreign Minister Khalilur Rahman has been elected president of the 81st session of the UN General Assembly, UNGA. Dr. Rahman emerged victorious in a closely contested election held in UN General Assembly, garnering 99 votes against Cyprus's Special Envoy for Multilateralism, Andrias Kokkoris, who got 91 votes. His one-year tenure as head of the Chief Deliberative Policymaking and Representative Organ of the United Nations will commence in September. In accordance with the established regional rotation, the president of the 81st session was to be elected from the Asia-Pacific group. UNGA President-elect Dr. Rahman said that he will uphold the world body's work on human rights and engage all member states during his tenure. External Affairs Minister S. Jaishankar has congratulated Dr. Rahman on his election as UNGA President. In a social media post, Dr. Jaishankar said that he is looking forward to working closely with Dr. Rahman to advance the shared priorities of India and Bangladesh and strengthen multilateral cooperation. Indian nationals will no longer require an airport transit visa when travelling to a third country through German airports beginning today. German Embassy in India announced that the exemption will simplify travel for Indian citizens transiting through Germany on their way to other international destinations. The embassy described the decision as a reflection of the growing partnership between the two countries. It said the move underlines the German government's commitment to deepening ties between the two countries, facilitating the movement of people. In women's cricket, England sailed to a 6-wicket win over India in the third and final T20 international to clinch the series 2-1 at the County Ground, Taunton in England last night. India felt confident after taking 3 early wickets, but a commanding partnership helped them with ease. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: தங்கம், வெள்ளி, விளைநிலம், மாளிகை எனப்பெறும் சொத்துக்களை விட உழைப்பே பெரிய செல்வம். உழைப்பென்பது உன்னதமான மூலதனம். மனிதனை நேர்மையாக உயர்த்த கருதிய இயற்கை மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் நிலபுலன்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்து இந்த மூலப்பொருள்களிலிருந்து உன் உழைப்பினால் உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என்றது. விதைகளில் மனிதனின் உணவு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. பருத்தியில் அவன் ஆடை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. கல்லிலும் மண்ணிலும் அவன் இருப்பிடம் செறித்து வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் அவன் உழைப்பால் உருக்கொண்டன. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது ஆண்டவனுக்கு மட்டுமன்று உழைப்பாளிக்கும் பொருந்தும். நிமிர்ந்து நிற்கும் கோபுரம், கோபுரத்துக்கு மேல் குருவியைப் போல பறக்கும் விமானம், அந்த விமான எல்லைகளைத் தாண்டி மேலே இருக்கும் நிலவில் போய் உட்காரும் ஏவுகணை, அந்த ஏவுகணையை தரையில் ஓர் அறையிலிருந்து கண்காணிக்கும் தொழில்நுட்பம் எல்லாம் மனிதர்களின் ஓயாத உழைப்பால் உருவானவை. உழைப்பால் உலகம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உழைப்பாளி? ஆம், கேள்விக்குறி நிமிரவே இல்லை. ஒரு வேளாண் கூலியை பார்த்துவிட்டு தேசப்பிதா அரையாடையை அணிந்தார். இன்னும் அந்த வேளாண் தொழிலாளிக்கு முழு ஆடை கிடைக்கவில்லை. வானத்தளவு சேலை நெய்யும் நெசவாளி மாற்றுச் சேலைக்கு மனு போட்டுக்கொண்டு

0: இருக்கிறான். சாலைக்கு தார்குழம்பு கொதிக்க வைப்பவன் வீட்டில் குழம்பு கொதிக்கவில்லை. வருங்காலத்தில் உழைப்பவர்கள் வையத்தின் சட்டத்தை இயற்றப் போகின்றனர் என்ற நம்பிக்கை ஒளி எல்லா நாடுகளிலும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. உழைப்பவருக்கே உலகத்தின் வளத்தை அனுபவிக்கும் அதிகாரம் உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பது பாரதியின் உறுதிமொழி. உழைப்பவர் உயர்வு எய்துவதை யாராலும் தடுக்க இயலாது. வியர்வை முத்துக்களை மாலையாகத் தொடுத்து மண்மகளுக்குச் சூட்டும் உழவன் தன் உழைப்பை நிறுத்திவிட்டால் முடியரசர்களும் அதிகாரம் இழப்பர். உழைப்பென்பது நம் குருதியின் குணமாகிவிட்டால் உயர்வு நம் வீட்டுக் கதவை தட்டும். தந்தை இருவிழிகளையும் இழந்தவர், வேறு ஆதரவு இல்லை. இச்சூழலில் இளைஞன் ஒருவன் நிலக்கரி சுரங்க தொழிலாளியானான். ஓயாது உழைத்து நற்பெயரை பெற்றான். ஓய்வு நேரங்களில் தையல் வேலையை செய்தான். மேலும் மேலும் உழைத்தான். தொடர்ந்து இடைவிடாது முயற்சி செய்தான். அதன் விளைவு இந்த உலகத்திற்கு நீராவி என்ஜின் கிடைத்தது. அதை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன் புகழ்பெற்ற அறிவியல் மேதையானார். சிகரத்தை நோக்கிய பயணங்களில் இருப்பவர்கள் சிந்தனையை சிதறவிடுவதில்லை. பொழுதுபோக்கில் நேரத்தை இழப்பதில்லை. பசி நோக்காது, கண் துஞ்சாது, குறிக்கோளை நோக்கிய அம்பாக சென்று கொண்டிருப்பவர்கள் வெற்றிக்கனிகளை நிச்சயம் பெறுவார்கள். இளைஞன் ஒருவன் சோர்ந்து கிடந்தான். வறுமை அவனை வாழ்க்கையில் வெறுப்படைய வைத்தது. ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா என்று ஒரு பெரியவர் அவனை கேட்டார். மூலதனம் எதுவுமில்லையே என்றான் அந்த இளைஞன். உன் கைகளை விட மூலதனம் எதற்கு? உன் கால்கள், உன் கண்கள் எல்லாமே எத்தனையோ தொழிலை செய்ய முடியுமே என்றார் அவர். உண்மைதான். கைகளால் ஏரோட்டலாம், கற்றுக்கொண்டால் காரோட்டலாம், கால்களால் தறி நெய்யலாம், காலால் மண்ணை மிதித்து கையால் பாண்டம் செய்யலாம். உழைக்காமல் இருப்பவனை காலம் கண்டுகொள்ளாமல் சென்று விடும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பதை மனதில் ஆழமாகச் சிந்தித்து உழைப்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ். சதீஷ்குமார் அவர்கள்.

வழிபாடு கேட்டோம். நேரம் 6:35. ஆகாஷவாணி. இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 20 நாள், 2026 ஜூன் 3 தேதி புதன்கிழமை.

0: உழவர்களுக்கான செய்திகள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்வள அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண்ணின் தன்மைக்கேற்பவும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதத்திற்கு ஏற்பவும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவதாகும். மண்ணின் வளத்திற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்வதற்கும் அதிக அளவு ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் பயிருக்கும் ஏற்ற உரங்களை ஏறத்தாழ சரியான அளவில் கொடுத்து அதிக மகசூல் பெற சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நல்ல தரமான நிலத்தை உருவாக்க மண்வள அட்டை உதவுகிறது. மண்வள அட்டையில் பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், சுண்ணாம்பின் நிலை, உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நில சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை பெற விவசாயிகள் தங்கள் கைபேசியில் உழவன் செயலி அல்லது இணையதளம் வழியாக தமிழ் மண்வளத்தளம் சென்று விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்த உடனே மண்வளம் குறித்த விவரங்கள் பதிவிறக்கமாகி மொபைல் போனில் மின்னணு வடிவில் மண்வள

0: அட்டை கிடைக்கும்.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
0: விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுகளின் நுனியை கிள்ளி நட்டால் பூச்சியின் முட்டை வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நெல்லில் பாக்டீரியா இலை கருகல் நோய் ஏற்பட்டால் இலை பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரமளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: நாம் நிலத்தை கலப்பை கொண்டு 2 அல்லது 3 முறை நன்கு ஓட்டிய பிறகு அதில் உள்ள களைகள் எல்லாம் காய்ந்த பிறகு கடைசியாக நம்ம ரொட்டவேட்டரை பயன்படுத்துவதற்கு முன்பு 1 ஹெக்டருக்கு 25 டன் சாண எரு வந்து பயன்படுத்த வேண்டும். அதனுடன் உயிர் திரவங்களான அசோஸ் பயிரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா 2 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் அந்த மாட்டு சாண எருவுடன் கலந்து பயன்படுத்துவதன் மூலம் வேர்பிடிக்கும் திறன் மற்றும் காய்கறி பயிர்களை வேர்கள் மூலம் பரவும் நோய்கள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்படுகின்றன.
3: காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக 1 ஏக்கருக்கு 200 முதல் 400 கிலோ வேப்பமுன்னாக்கு இடுதல் வேண்டும். பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். கம்பு, சோளம், மக்காச்சோளம் மற்றும் துவரையை ஊடுபயிராக பயிர் செய்யலாம். 1 ஏக்கருக்கு 50 கிலோ தொழு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்து மண்ணில் இடுவதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். வேப்ப இலைச்சாறு 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் விகிதம் தயாரித்து தெளிப்பதன் மூலம் இலையை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 35 மற்றும் 70 நாள் மேங்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும், 60 நாள் கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும் தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம்.
2: விவசாயிகளே,

0: கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளம் சிவப்பு நிறமாகவும், கொசுவை போல் சிறியதாகவும், நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்கள். நெற்பயிரில் ஆணை கொம்பன் ஈ தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்களில் அதிகம் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயலில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம் அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், நான்கு வழி சாலைகளை ஆறு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து

0: திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்ட பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ளப்பட்ட என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கட், விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளி

0: மண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தூங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதங்களில் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் நான்கு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகள்

0: யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டான்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55, 20 நொடி. ஆகாஷவாணி

0: சூழல் அறிவோம்.
1: கடலில் சேரும் குப்பைகள் மக்குவதற்கு கடல் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பயன்படுத்துகின்றன. இதனால் கடல் நீரில் ஹைபோக்ஸியா என்ற ஆக்சிஜன் குறைப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. ஆக்சிஜனின் அளவு குறையும் போது திமிங்கிலங்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்நாள் குறைவதோடு கடலும் பாதிப்படைகிறது. கடலில் கலக்கும் நச்சு வேதிக் கழிவுகளால் கடல் நீரின் அமிலத்தன்மை அதிகரிக்கிறது. இந்நிகழ்வு கடல் உயிரிகளுக்கும் கடல் தாவரங்கள், பவளப்பாறைகள் ஆகியவற்றிற்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. எண்ணெய் கசிவு ஏற்படும் போது அது கடலின் மேற்பரப்பு முழுவதும் பறந்து விரிந்து விடுகிறது. இதனால் சூரிய ஒளி கடலில் உள்ள தாவரங்களை அடைய முடிவதில்லை. எனவே அத்தாவரங்களால் உணவு தயாரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் உணவு சங்கிலியில் பாதிப்பு ஏற்படுகிறது. கடல் மாசுபாட்டினால் பாதிக்கப்பட்ட உயிரிகளை மனிதன் உண்ணும் போது அவை மனிதனின் திசுக்களில் கலந்து புற்றுநோய், பிறப்பு குறைபாடு, கண் எரிச்சல், தோல் எரிச்சல், சுவாச கோளாறு போன்ற உடல் நல பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்படுகிறது. மக்கும் குப்பைகள் கடலில் கலக்காதவாறு பிரித்து மட்க செய்ய வேண்டும். மக்காத குப்பைகளை கவனமாக பிரித்து மறுசுழற்சி செய்து பயன்படுத்த வேண்டும். கடற்கரைகளில் ஒதுங்கும் குப்பைகளை முறையாக அகற்றி அவற்றை மட்க செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் குப்பைகளை முறையாக பிரித்து அவைகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும். அந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டினை குறைக்க ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். வீட்டினை சுத்தம் செய்ய உபயோகப்படுத்தும் பொருட்களை தேர்வு செய்யும் போது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படாததை தேர்வு செய்ய வேண்டும். தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை முறையாக சுத்திகரித்து வெளியேற்ற சட்டங்களை இயற்றி அதனை முறையாக செயல்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்தால் கடல் மாசு அடையாமல் காக்க முடியும்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
1: இனி தமிழக கடற்கரை மற்றும் கடற்கரை அல்லாத பிற பகுதி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடற்கரை மற்றும் கடற்பரப்பு, மன்னார் வளைகுடா, கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு, தெற்கு வங்காள விரிகுடா மற்றும் அந்தமான் கடலின் பெரும்பாலான பகுதிகள், கேரளா, கர்நாடகா

லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு ஆகிய பகுதிகள், மத்திய வங்காள விரிகுடா மற்றும் அந்தமான் கடலை ஒட்டிய தெற்கு வங்காள விரிகுடா பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலையும் நிலவ வாய்ப்புள்ளது. ஆகையால் மேற்கூறிய காலகட்டங்களில் மீனவர்கள் மேற்கண்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி, அதிகபட்ச வெப்பநிலை 38.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி, அதிகபட்ச வெப்பநிலை 40.1 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 28.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 78%. இனி சென்னை மற்றும் சுற்றுப்புறத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7 மணி. ஆகாஷவாணி. புத்தம் புது காலை. இந்நாள் நம் அனைவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் இன்றைய புத்தம் புது காலையில் முதலில்

0: நாளும் அறிவோம். வினிகரின் பயன்கள் தகவல்கள் வழங்குகிறார் எம் கஸ்தூரி அவர்கள்.
1: வினிகர் என்பது சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் முக்கியமான பொருளாகும். இது பல வகையான உணவுப் பொருட்களை தயாரிக்க பயன்படுகிறது. ஊறுகாயை நொதிக்க செய்வது முதல் சீன உணவுகள் வரை பலவற்றிற்கு வினிகர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வினிகர்களில் பல வகையான வினிகர்கள் உள்ளன. அவை அனைத்தும் நமக்கு கடைகளில் கிடைக்கின்றன. வெள்ளை வினிகர். ஊறுகாய் தயாரிக்க இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் வினிகராக வெள்ளை வினிகர் உள்ளது. இதனால் பொதுவாக வெள்ளை வினிகர் வீட்டு சமையலறையில் காணப்படும் ஒரு பொருளாக உள்ளது. ஊறுகாய்களுக்கு நல்ல சுவையை அளிக்கிறது. மேலும் ஊறுகாய் நீண்ட நாட்கள் கெடாமல் இருப்பதற்கு வினிகர் உதவுகிறது. இந்த வெள்ளை வினிகர் தானியத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனால் அல்லது அசிடிக் அமிலத்தை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. மேலும் இவை தண்ணீரில் கரைந்த பிறகு சமையலுக்கு உகந்ததாக மாறுகிறது. ஜாமுன் வினிகர். இது அனைவராலும் பரவலாக அறியப்பட்ட வினிகர் கிடையாது. ஆனால் ஜாமுன் வினிகருக்கு சுகாதார பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் திறன் உள்ளது. இந்த வினிகரை தண்ணீரில் கரைத்து 1 முதல் 2 தேக்கரண்டி வரை குடிக்கலாம். இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. மேலும் எடை குறைப்பு, சிறுநீர்ப்பை மற்றும் சிறுநீரக தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது வரை பல நோய்களுக்கு மருந்தாக ஜாமுன் வினிகர் செயல்படுகிறது. அரிசி வினிகர். அரிசியை வைத்து தயாரிக்கப்படும் அரிசி வினிகர் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த வெளிர் மஞ்சள் நிற வினிகர் சற்று இனிமையான சுவையை கொண்டுள்ளது. வெள்ளை வினிகருடன் ஒப்பிடும்போது அரிசி வினிகர் சுவையை பொறுத்தவரை குறைந்த அமிலத்தன்மையை கொண்டுள்ளது. இதனால் இது இறைச்சிகளுக்கு சுவையூட்டவும் பல்வேறு வகையான சாஸ்கள் தயாரிக்கவும் அரிசி வினிகர் பயன்படுத்தப்படுகிறது. பாலிசெமிக் வினிகர். இந்த வினிகரில் முற்றிலும் பூச்சி அளவிலான ஆல்ககால் உள்ளது. மேலும் இது நேரடியான திராட்சையை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இது பழுப்பு மற்றும் கருப்பு நிறத்தை கொண்டுள்ளது. இது இனிமையான சுவையை கொண்ட வினிகராக உள்ளது. பெரும்பாலான வினிகர்கள் கொண்டிருக்கும் சுவைக்கு மாறாக இது இனிமையான சுவையை கொண்டிருப்பதால் சாலட் மற்றும் பாஸ்தா போன்றவற்றுக்கு இவை பயன்படுத்தப்படுகிறது. மிளகாய் வினிகர். மிளகாய் வினிகர் அதிகமாக சீன உணவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு தேக்கரண்டி மிளகாய்

0: வினிகரை கொண்டு அவர்கள் பலவகை உணவுகளை தயாரிக்கின்றனர். நீங்கள் சீன உணவு வகைகளை விரும்பி உண்பதாக இருந்தால் உங்கள் சமையலறையில் மிளகாய் வினிகரை அவசியம் வைத்துக் கொள்வது சிறப்பு. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சூப்கள் மற்றும் வறுத்த காய்கறிகளை தயாரிக்க இவற்றை பயன்படுத்தலாம். தேங்காய் வினிகர். இந்த வினிகரானது தேங்காய் பனையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இது தேங்காயின் மணத்தை கொண்டுள்ளது. இது கோன் எனப்படும் உணவுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. தென்னிந்திய உணவுகளில் உணவிற்கு சுவையை கூட்டுவதற்கும் இந்த தேங்காய் வினிகர் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்பிள் சீடர் வினிகர். இந்த ஆப்பிள் சாறு வினிகர் மிகவும் பிரபலமான வினிகராக உள்ளது. இது ஆப்பிளின் சாற்றினால் தயாரிக்கப்படுவதால் இந்த பெயரை பெற்றது. இது பழத்தை கொண்டு செய்யப்படும் வினிகர் என்பதால் மிகவும் சுவை மிகுந்ததாக உள்ளது. முடி மற்றும் தோல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க செய்யப்படும் டீடாக்ஸ் பானத்தை தயாரிக்க இந்த வினிகர் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். வினிகரின் பயன்கள் தகவல்கள் வழங்கினார் எம். கஸ்தூரி அவர்கள்.

0: ரிதம் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை கேட்டோம். புத்தம் புது காலையில் இனி தொடர்கிறது.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: தம் புகழ் கேட்டால் தலைசாய்ப்பர் சான்றோர்கள் என்ற உண்மைக்கிணங்க, மாலை பொழுதில் மகேந்திரமலையின் அடிவாரத்தில் வானரக் கூட்டத்தின் நடுவில் அனுமன் தலைசாய்த்து வெட்கப்பட்டு நிற்கின்றான். அனுமனுடைய வீரதீரச் செயல்களை ஜாம்பவான் விவரித்து பேசுகின்றான். அனுமன் இயற்கையிலேயே மிகப்பெரிய வீரன், ஆனால் தன் வலிமையை தான் உணரா தகைசால் பெருந்தகை. அனுமனின் முகத்தில் நகை பிறந்தது. தன்னோடு உடன் சூழ்ந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் செய்து சொல்கிறான், மகா வல்லமை பெற்ற நீங்கள் அனைவரும் சிறியேனாகிய என்னை ஏவி விளையாட்டுக்கான எண்ணினீர்களா? ஆனாலும் என் ஆண்மையை இப்போதே காணுங்கள். இலங்கை தீவை அடியோடு இடந்து வருவேன், கடலை கடந்து வருவேன். தங்களுடைய கருணையும் எம்பிரான் ராமபிரானது வாழ்த்தும் எனது இரண்டு சிறகுகளாக இதோ பறந்து செல்கிறேன் என்று கூறி மகேந்திரமலையின் உச்சியில் நின்றான். பேர் உருவத்தை எடுத்து விண்ணும் மண்ணும் ஒன்றாக நின்றான். பேர் உருவத்தின் தன்மையை அளவிட கம்பன் தன்னாலும் ஆகாதென்றே கருதுகின்றான். மின்னல் குடியேந்தி விசும்பின் அதிரும் மேகங்களும் அவன் பாத தாமரைக்கு அணியும் வீரக்கடல் போல தோன்றின. அனுமன் எடுத்த பெருவடிவினால் முன்பு பெரிதாகத் தோன்றிய மகேந்திரமலையும் வடிவில் சிரித்து ஒரு பெரிய தூணின் அடியிலிடும் கல் போல காணப்பட்டது. அனுமன் இந்த அண்டத்தையெல்லாம் தாங்கும் தூண் போல ஓங்கி நின்றான். மின்னடும் கொண்டல் தாளின் வீக்கிய கடலின் ஆற்ப தன்னடும் தோற்றம் வானோர் கட்புலத்து எல்லை நாவ வண்ணடும் சிகரம் கோடி மகேந்திரம் அண்டம் தாங்கும் பொன்னடும் தூணின் பாதச் சிலையெனப் பொலிந்து நின்றான் என்பது பாடம். பெருவடிவுயர்ந்த மாயோன் மேற்குறப் பெயர்ந்த தாழ்போல் உருவரி வடிவின் உம்பர் ஓங்கின. ஓமையாலும் திருவடி என்னும் தன்மை யாவர்க்கும் தெரிய நின்றான் என்பது கம்பன் வரிகள். உலகளந்த பெருமாள் மேலே உயர்த்து தூக்கிய திருத்தாள் ஒன்று எவ்வளவு பெரிதாக இருந்ததோ அவ்வளவு உயரமாக பெரிய வடிவு கொண்டு நின்றான் அனுமன் என்று வியக்க வைக்கிறான் கம்பன். பின்னர் நடந்த யுத்தத்தில் தன் திருத்தோளின் மேல் ராமனை சுமந்து சென்ற புண்ணிய சேவையால் திருவடி என்னும் நாமத்தையும் பெற்றான். தன் திருவுருவத்தில் உயர்ந்த அளவாலும் அப்பெருமானது திருவடியை ஒத்திருந்ததனால் ஊமையாலும் திருவடியானான் என்று கம்பர் குறிப்பிட்டது கவிச்சுவை நிறைந்து அறிவிற்கு ஓட்டாத விருந்தாய் இன்பமுளைக்கின்றது. பேர் உருவம் எடுத்த அனுமனின் கழுத்தில் அணிந்திருந்த மாலையின் ஒளியானது இந்த உலகம் முழுவதும் பறந்து வீசியது. அவ்வொளியின் துணையால் கம்பன் பார்க்கிறான் இலங்கையில் எங்கும் இருள் கவிந்திருந்தது. சூரியகுலத் தோன்றலாகிய ராமன் ராவணனை எதிர்

0: நாட்டு போர் தொடங்கும் முன்னதாகவே அப்போர் நிழல் இலங்கையை சூழ்ந்து கவிந்து கொண்டது என்று பாடுகிறான். பார் நிழல் பரப்பும் பொற்றேர் வெயிர் கதிர் பரிதிமைந்தன், போர் நிழல் பரப்பும் மேலோர் புகழன உலகம் புக்கு, தார் நிழல் பரப்பும் தோளான் தடங்கடல் தாவா முன்னம், நீர் நிழல் உவரி தாவி இலங்கையே செல்ல நின்றான் என்ற இப்பாடல் மூலம் போர் நிழல் இலங்கையில் கதுவதென்றற்கு காரணம் அனுமனே என்று காட்டுகின்றான் கம்பன். அனுமன் பேர் உருவம் எடுத்து சூரியனை இலங்கையிலிருந்தும் மறைத்துவிட்டான். மேற்கில் சூரியனும் கிழக்கில் இலங்கையுமாக அனுமனுடைய நிழல் கீழ்த்திசையை நோக்கிச் சென்று இலங்கை மேல் வீசியது. இவ்வரிய செய்தியை கற்பனையில் கைவல்ல கம்பன் திறமும் நயமும் வாய்ப்ப அனுமன் கடலை தாவும் முன்பே அவனுடைய நிழல் கடலை தாவி இலங்கையில் படர்ந்தது என்று பாடுகின்றான். இதில் அனுமனின் நிழல் இலங்கையில் படர்ந்தது இலங்கைவேந்தனின் வீழ்ச்சியை குறிக்கும் முன்னறிவிப்பாக குறிப்பிட்டு அந்த பெருமைக்குரியவன் சிறிய திருவடி என்று போற்றப்படும் அனுமனே என்று போற்றும் பாங்கு கம்பனுக்கே உரிய கவிதை நுணுக்கம் என்று நாமும் போற்றுவோம் மகிழ்வோம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின் போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அவருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின் போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEயின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து CBSE தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு

0: தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா பொதுசபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுசபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலீலுர் ரஹ்மான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும், தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலீலுர் ரஹ்மானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி கே சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மத்திய அரசின் பிஎம்எஃப்இ ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு மாதம் 1,60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை

0: தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிர மாநில போக்குவரத்துக் கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும், தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து 1 நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25, ஆகாஷவாணி புத்தம் புது காலையிலேனே.
3: ஆரோக்கிய வாழ்விற்கு
4: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
5: ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு இறுக்கம் நிறைந்த ஒரு நுரையீரல் கண்டிஷன். நம்மளோட நுரையீரல் நல்லா சுருங்கி விரிவடைய ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்க நம்மளோட உடம்பே ஒரு திரவத்தை வந்து சுரக்கும். அதைதான் வந்து மியூக்கஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நுரையீரல் தேவையான அளவுக்கு சுருங்கும் போதும் விரிவடையும் போதும் உள்ள நிறைய சேம்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து போய் உள்ள டீப்பா ரீச் பண்றதுக்கும், அட் த சேம் டைம் உள்ள இருந்த கழிவுகளோட கார்பனேட்டட் ஏரை வந்து வெளியேற்றும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு தேய்மானம் உண்டாகாம இருக்கிறதுக்கு, ஃப்ரிக்ஷன் உண்டாகாம இருக்கிறதுக்காக தான் இந்த மியூக்கஸ் வந்து சுரப்பி வந்து சுரக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த மியூக்கஸ் வந்து நம்ம உடம்புல அளவுக்கு மீறி சுரக்க ஆரம்பிச்சிடும். அது அளவுக்கு மீறி சுரக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான். சரி, இந்த மியூக்கஸ் அதிகரிக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேல அந்த மியூக்கஸ் வந்து நம்மளுடைய லங்ஸோட இயக்கத்தையே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். நார்மலா வந்து விரிவடைஞ்சு சுருங்குற இந்த ப்ராசஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஆரம்பிச்சிடும். இந்த இருக்கத்தின் மூலியமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மூச்சு விடும்போது திணறல் வர்றது, இயல்பா மூச்சு விட கஷ்டப்படுறது போன்ற காரியங்கள் நடக்கும். சில பேருக்கு இந்த மியூக்கஸ் அதிகரிக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, ப்ராப்பரான ஒரு டயட் இல்லாம இருக்கிறது, இது ஒரு காரணமா இருக்கலாம். இல்லைன்னா அலர்ஜன்ஸ், அவங்க வந்து இயல்பாவே ஒரு சில பொருட்களுக்கு வந்து அலர்ஜிக்கா இருப்பாங்க. அந்த பொருட்களை சாப்பிடும் போதோ, அது சார்ந்த ஸ்மெல்ல உணரும் போதோ, இல்ல இப்போ ஒரு நாய் பூனை இது போன்ற அதோடைய ரோமங்கள்லாம் அவங்களுக்கு ஆகாது, ஒரு பூக்கள்ல இருந்து வர்ற மகரந்தம் இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அலர்ஜிக் விஷயத்தை வந்து உண்டு பண்ணும். அதன் மூலியமா கூட இவங்களுக்கு ஆஸ்துமா அட்டாக் எனி டைம் வரும். சோ இந்த ஆஸ்துமாங்கிறது நிறைய இந்த மியூக்கஸ் இருக ஆரம்பிச்சு பிறகு மூச்சு திணறல உண்டு பண்ணும். இந்த மூச்சு திணறல உண்டு பண்ணும் போது அவங்க ஒவ்வொரு முறையும் சுவாசிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். இதற்கான எமர்ஜென்சி மெடிசன்ஸ்க்கு போவாங்க, இன்ஹேலர்ஸ்க்கு போவாங்க. சரி, இதுல வந்துட்டு யோகால எந்த விதமான தீர்வை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நெஞ்சு பகுதி விரிவடையக்கூடிய பேக் பெண்டிங் எக்ஸசைசஸ்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். படிப்படியாக தான் இந்த பயிற்சியை பண்ண முடியும். முதல் 1 வாரம் அவங்க முறையான டயட்டை சேஞ்ச் பண்ணி மியூக்கஸ் அதிகரிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு நல்ல நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த விதமான உணவுகளை எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த மியூக்கஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து நெஞ்சு

0: பகுதி விரிவடையக்கூடிய பயிற்சிகளை படிப்படியா படிப்படியா செய்ய ஆரம்பிக்கணும். சோ முதல்ல கேட்டீங்கன்னா புஜங்காசனா ஒரு பெஸ்ட் செஸ்ட் ஓபனிங் எக்ஸசைஸ், யாரு வேணா எந்த வயசுக்காரங்களும் இந்த பயிற்சியை செய்யலாம். என் பெட் மேல படுத்துட்டு கூட இந்த பயிற்சியை பண்ணலாம், தரையில மேட்ல படுத்துட்டு தான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. மைல்டா இந்த பயிற்சியை முதல்ல செய்ய ஆரம்பிக்கலாம். சரல் புஜங்காசனால ஆரம்பிச்சு முழுமையான புஜங்காசன பயிற்சி பண்ணலாம். ஒவ்வொரு முறை இன்ஹேல் பண்ணி அப்பர் பாடியை லிப்ட் பண்ணும் போதும் ஒரு 5 கவுண்ட்ல இருந்து 7 கவுண்ட் வரைக்கும், அப்புறம் அவங்க பாடியோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் மூச்சை இழுத்து மேல் நோக்கி இருந்துட்டு மூச்சை விட்டபடியே கீழ் நோக்கி போலாம். இதுக்கப்புறமா த்ரியக்க புஜங்காசனா. த்ரியக்க புஜங்காசனா பண்றதுமே நுரையீரலுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நல்ல ஒரு இளமையா இருக்கீங்க, பிராக்டிஸ் பண்ண முடியும்னா தனுராசனா, உஷ்ட்ராசனா, கேமல் போஸ், சக்ராசனா போன்ற பயிற்சிகளை பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆஸ்துமா வருது, அதுக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸும் இருக்கு, இல்லனா இயல்பாவே அவங்க ஒரு சில விஷயங்களுக்கு அலர்ஜிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்லயே யோக பயிற்சியில ஈடுபடுத்தினீங்கன்னா அந்த நுரையீரலுடைய இம்யூனிட்டி அதிகரிக்கும். நுரையீரல்ல சின்ன வயசுல இருந்தே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து அதை தாங்கும் சக்தி அதிகரிக்கும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் அடுத்து இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள்.
1: அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்தில் கலந்துகிறதுக்காக பல ஊர்களிலிருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க. இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க. ஆனால் அவர் இதை காதலே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமாக போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குருக்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல் சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒன்று கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுகிட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்தில் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அப்படி அவனை இங்கே சேர்க்கப்படாது. நீங்கள் சேர்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அவனை வந்து இந்த மடத்தை விட்டே துரத்தி பண்ணணும். நீங்கள் அவனை வெளியில் அனுப்புங்க, இல்லைன்னா நாங்கள் அத்தனை பேரும் வெளியில் போயிடுறோம். இப்படி தான் அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டார். எல்லாரும் இப்படி வாங்கன்னாரு, வந்தாங்க. இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார். உட்காந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்கள் எல்லாரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினச்சா வேறு எங்கே வேணும்னாலும் போகலாம். அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே, அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் திருடுறான். நீங்கள் சொல்கிறது மாதிரி அவனை அடித்து துரத்தி விடுறோம்னு வச்சுங்க, அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யார் சொல்லி கொடுக்கறது? அதனால் இங்கேயே இருக்கட்டும், அதுதான் சரி. இதுக்காக நீங்கள் எல்லோரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான். இவ்வளவையும் திருடனை அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கண்களில் கண்ணீர். அப்படியே எழுந்திரிச்சு வந்தான். குரு காலில் விழுந்தான். அவன் கண்ணீரில் அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க. அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்போ தான் புரிஞ்சுதான். ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா? மோசமாக படிக்கிறவனையும் மாற்றி காட்டுறேங்கிறது தான் பெருமை. இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்ன உங்கள் சீடனாய்?

0: ஏற்றுக்கணும்னா. அந்த குரு நிமிர்ந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் அப்படின்னா. நீ சொல்கிறது சரி, ஆனால் உன்னால் இங்கே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்க முடியலேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரி ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து அதுக்கு குருவாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு.
1: என்று ஒரு தகவல் கேட்டும் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: திருடாதே படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா.

0: 96 படத்திற்காக சின்மயி ஸ்ரீபதா கோவிந்த் வசந்தா பாடிய பாடலை கேட்டோம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: பேட்ட படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் குழுவினருடன் பாடியுள்ள பாடலை கேட்போம்.

0: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் பொத்தம் புது காலையில் இனி தொடர்வது
1: நகர்வலம்.
2: புதுமை படைக்கும் கொளப்பாக்கம் நியாய விலைக்கடை. நாம் நினைக்காத இடத்திலிருந்துதான் புதுமைகள் தோன்றும், மாற்றங்கள் தோன்றும். எதிர்பார்க்காத நபர்தான் வளர்ச்சியின் நாயகர்களாக நிமிர்ந்து எழுவார்கள். அதற்கு சமீபத்திய உதாரணம் வேலு சின்னச்சாமி. இடம் கொளப்பாக்கம் நியாய விலைக்கடை. இங்கே என்ன புதுமை நடந்து கொண்டிருக்கிறது? இது வழக்கமான அரிசி பருப்பு விற்பனை செய்யும் ரேஷன் கடை மட்டுமல்ல, இது அறிவை வளர்த்தெடுக்கும் நூலகமும் கூட. ரேஷன் கடையில் நூலகமா? ஆச்சரியமாக இருக்கிறதா? அதுதான் புதுமை. தாம்பரத்தில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொளப்பாக்கம் என்ற ஊர். அங்கேயுள்ள நியாயவிலை கடையில் பணியாளராக இருப்பவர்தான் வேலு சின்னச்சாமி. இவரது ரேஷன் கடைக்கு வெளியே பயனற்ற பொது இடம் சும்மா கிடந்தது. அந்த இடத்தில் பல்வேறு சட்டவிரோத செயல்கள்தான் முன்பு நடைபெற்று வந்தது. பொதுமக்கள் ரேஷன் கடைக்கு வருவதற்கே சற்று தயங்கிய காலம் உண்டு. அப்போதுதான் வேலு தன் முயற்சியை தொடங்கினார். முதலில் அந்த பொது இடத்திற்கு மேற்கூரை அமைத்து படிப்படியாக தரையை சீராக்கினார். சுற்றி கம்பி வைத்த ஜன்னல்களை பொருத்தினார். இவையெல்லாம் அவர் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இதர ஆர்வலர்களிடம் உதவி கேட்டே செய்துள்ளார். பின்னர் கூரை ஆஸ்பெஸ்டார் கூரையானது. ரேஷன் கடைக்கு வருவோர் அமர்வதற்கு இருக்கைகள் போடப்பட்டன. நல்ல விளக்குகள் பொருத்தப்பட்டன. குடிக்க சுத்தமான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தந்தார். அதாவது அதுநாள் வரை ரேஷன் கடையில் வெயிலிலும் மழையிலும் கால்கெடுக்க நின்று பொருட்களை வாங்கிச் செல்வோருக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகளையெல்லாம் உள்ளூர் நிர்வாகத்திடமும் தனி நபர்களிடமும் உதவி கோரி பெற்று உருவாக்கித் தந்தார் வேலு. ஒரு கட்டத்தில்தான் வேலுவுக்கு வேறு ஒரு யோசனை வந்தது. பல நேரம் காத்து கிடக்கும் மக்களுக்கு இந்த இடத்தையே மேலும் பயனுடையதாக மாற்றினால் என்ன? அதன் தொடர்ச்சியாகவே அவர் அங்கே மர ஷெல்புகளை பொருத்தி சின்னதொரு திருவள்ளுவர் நூலகம் என்ற அமைப்பையே உருவாக்கினார். அதில் 250-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. தமிழ் ஆங்கிலம் நாளிதழ்கள் உள்ளன. இளைஞர்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் எப்போது வேண்டுமானாலும் அந்த நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். நிழலுக்கு நிழல், அறிவுக்கு அறிவு என்று அந்த ரேஷன் கடையே இப்போது மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியுள்ளது. இதற்கு அடிப்படை வேலு சின்னச்சாமியின் ஈடுபாடு. ரேஷன் கடையுள்ள பஞ்சாயத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் அந்த கடைக்கு தேவைப்படும் அத்தனை வசதிகளையும் கேட்டுப் பெறுவது அவரது வழக்கமாக இருந்துள்ளது. தங்கள் கிராமத்தின் ரேஷன் கடை வெறும் பலசரக்கு விற்பனை செய்யும் மையமாக மட்டுமில்லாமல் அறிவு

0: வளாகமாகவே மாற வேண்டும் என்று விரும்பிய அங்கேயுள்ள பஞ்சாயத்து தலைவர், பொதுமக்கள் ஆகியோருடைய பங்களிப்பும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு சின்ன அகழ்விளக்கை ஏற்றினால் போதும், அது சுற்றியுள்ள இடங்களுக்கு ஒளியை மட்டும் பாய்ச்சுவதில்லை, மென்மேலும் புதிய அகழ்விளக்குகள் ஏற்படுத்துவதற்கு காரணமாகவும் ஆகிவிடுகிறது. கொளப்பாக்க ரேஷன் கடையின் வெற்றியை பார்த்தவுடன் அருகில் உள்ள மேலும் 5 ரேஷன் கடைகளில் இதே போன்ற நூலக விரிவாக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. வேலு சின்னசாமியே தன்னுடைய ரேஷன் கடை பிளஸ் நூலகத்தில் மேலும் விரிவாக்கங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளார். கடைக்கு வரும் பொதுமக்கள் மேலும் சௌகரியமாக உட்கார்ந்து படிப்பதற்கு ஏதுவாக மேஜை நாற்காலிகள் வாங்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார். அதோடு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மாணவர்களும் இளைஞர்களும் பயன்பெற வேண்டும். IAS தேர்வுகள் எழுதவும் மாநில அரசு பணிகளுக்கான தேர்வுகள் எழுதவும் தேவையான நூல்களை வாங்கி அடுக்கி வைக்கவும் அவர் முனைந்து ஈடுபட்டு வருகிறார். வேலுவின் இந்த முயற்சிகள் ஆர்வத்துக்கு காரணமாக இருப்பது அவருடைய சொந்த வாழ்க்கைதான். மிகவும் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவரான வேலு படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டுள்ளார். இப்போது அவர் 5 பட்டப்படிப்புகளையும் 4 பட்டய படிப்புகளையும் முடித்துள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்விலும் ஈடுபட்டு வருகிறார். இருக்கும் இடம் எதுவாக இருந்தால் என்ன, வசதி குறைவு இருந்தால் என்ன, இவையெல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தடையே இல்லை. இருக்கும் இடத்தில் இருக்கும் வசதிகளைக் கொண்டு மக்களுக்கு தேவையான பணிகளை செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறது கொளப்பாக்கம் ரேஷன் கடை.
1: புதுமை படைக்கும் கொளப்பாக்கம் நியாய விலைக்கடை. எழுதியவர் ஆர். வெங்கடேஷ். வாசித்தவர் டாக்டர் எஸ். மேகலை.
2: சென்று வந்தோம் நகர்வலம். இனி பிரியங்கா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட பத்மவாசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். தண்ணீர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடுபொருள். ஆறறிவு படைத்த மனித இனம் இந்த இடுபொருளை ஒரு வணிக பொருளா மாத்திடுச்சு. ஒரு வருடம்னா அதுல மாதம் மும்மாறி பெய்த காலம் உண்டு, அப்புறம் பருவமழை தவறாமல் பெய்த காலம் உண்டு. ஆனா இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. எப்போ மழை பெய்யும்னு ஏங்கி தவிக்கிற காலம் ஆயிடுச்சு. எதையும் அளவறிந்து பயன்படுத்தி இருந்தா எந்த சிரமமும் ஏற்பட்டிருக்காது. பொது குழாயில தண்ணீர் பிடித்த பொழுது செலவு செய்த தண்ணீரின் அளவு வீட்டு குழாய்க்கு வந்தவுடன் அதற்கான விரயம் சுமார் 5 மடங்கு ஆயிடுச்சு. நியாயமா? அதாவது அன்று முகம் கழுவ 2 கையளவு நீர் போதுமானதா இருந்துச்சு, இன்னைக்கு 2 லிட்டர். குழா திறந்து முகம் கழுவுற வரை மூடுறது இல்லையே.
2: பத்மவாசன் ஐயா,
3: இது ஒரு உதாரணம் தான். இது போல ஒவ்வொரு செயலுக்கும் நாம எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துறோம் அல்லது செலவழிக்கிறோங்கிறத நாம தான் அளவிடணும். இப்போ நிறைய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்துருச்சு. ஒரு கம்பெனியில 10,000 பேர் வேலை செய்வதா வச்சுக்கிட்டா, அவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு கழிவறையில மட்டும் சுமார் 400,000 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துறாங்க அல்லது விரயம் செய்யறாங்க. பல வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டுக்கு வந்து அவர்களது தொழிலை நடத்துறாங்க. மிக முக்கிய காரணம் தண்ணீர் தான். நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, அந்நிய செலாவணி கிடைக்குது, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா வெளிநாட்டில் இருப்பவருக்காக இங்க நம்ம நாட்டின் இயற்கை வளங்களை நாம இழக்கிறோம். சரி, எதையாவது ஒன்றை இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். தண்ணீர் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. இதுபோல நிறைய இயற்கை வளங்கள் நம்ம நாட்டில் அபரிமிதமாக பயன்படுத்தப்படுது. அளவுக்கு அதிகமாக உபயோகிக்கப்படுவதால் தான் இயற்கையில் சமன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நிறைய நோய் நொடிகள் வருது. இப்போ பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதில் தண்ணீரை வச்சு ஜில்லுன்னு எடுத்து குடிக்கிறோம். அந்த காலத்தில் மண்பானை இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி வச்சு வெட்டிவேர் போட்டு அருமையான மனம் கமழும் தண்ணீரை குடித்தோம். எந்த நோய் நொடியும் நம்மளை அண்டாமல் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிக்க ஆரம்பித்தோம், எல்லாம் நம்மளை தேடி வருது. பானை தண்ணி குடித்தா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அது தவறு. சளி என்ற கழிவைத்தான் மண்பானை தண்ணி வெளியேற்றும். ஆனால் இப்போ ஆர்வோ வாட்டர், தண்ணீர் சுத்திகரிப்பான்லாம் வாங்கி வச்சிருக்கோமே, அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வாங்கி குடிக்கிறோமே, அவை கழிவை வெளியேற்றாது. மண்பானை தண்ணீரின் கார அமில நிலை pH 7-8, இயல்பா ரத்தத்தின் pH அளவு 7.4.
2: பத்மவாசன் ஐயா,
3: சாதாரணமா pH 7 கீழ் இருந்தால் அது அமிலத்தன்மை, pH 7 மேல் இருந்தால் அது காரத்தன்மை. நாம குடிக்கும் குளிர்பானங்கள் பெரும்பாலானவை அமிலத்தன்மை உடையவை. இவற்றையெல்லாம் அந்த காலத்துல நாம பார்த்தா தண்ணி குடிச்சோம். கிணத்து தண்ணி, ஊத்து தண்ணி, ஆழ்குழாய் கிணற்று நீர் எல்லாத்தையும் கிடைக்கிறத குடிச்சோம். அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தணும். நல்லா தான் இருந்தோம். இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாம தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 8:02. சென்னை மதியாலை 720 கிலோ ஹெர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி திரைகானம் கேட்கலாம். முதலில் சுல்லான் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31.
6: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
5: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
6: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: An effort aimed at enhancing the genetic diversity of tigers in Odisha's Simlipal Tiger Reserve has received major boosting, adding a proud chapter to Odisha's natural resources and wildlife conservation efforts. With that, it's back to you, Shagun.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Venezuela's acting President Delcy Rodriguez to be on a five-day visit to India beginning today. Senior Congress leader D.K. Shivkumar to be sworn in as Chief Minister of Karnataka this afternoon. West Bengal Chief Minister Suvendu Adhikari to launch Annapurna Yojana to provide 3,000 rupees every month to eligible women in the state today. Bangladesh Foreign Minister Khalilur Rahman elected president of 81st session of UN General Assembly. External Affairs Minister Dr. S. Jaishankar congratulates him. And in women's cricket, hosts England beat India by 6 wickets in third and final T20 international to seal 3-match series 2-1. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்று தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள்.
9: தென்னை சாகுபடி செய்யும் பெரும்பாலான நாடுகள் தென்னை சார் பன்முகப் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் ஏராளமான லாபம் ஈட்டுகின்றன. உலகளவில் பிலிப்பைன்ஸ், இலங்கை, ஃபிஜி, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் ஏற்றுமதி செய்யும் முக்கிய பொருட்களில் தென்னை சார் பொருட்களும் முக்கிய இடம் பெறுகின்றன. தென்னையிலிருந்து தேங்காய் சார் வேதியங்கள், தேங்காய் பல்பொடி, தேங்காய் நீர்சார் பொருட்கள் அதாவது வினிகர், பதநீர், தென்னை கருப்பட்டி, கல் ஆகியவை, சிரட்டை பொருட்கள் அலங்கார விளக்குகள், பட்டன்கள், அகப்பை, ஐஸ்கிரீம், பாத்திரம், சிரட்டை பொடி, சிரட்டை கறி ஆகியவை, கயிறு சார்ந்த பொருட்கள் தென்னை நார், கயிறு, மெத்தை, ஈர்க்குச்சிகள், வீடு மற்றும் பந்தல் அமைக்க பின்னிய ஓலை, விளைந்த தென்னந்தடியை அதாவது தண்டு பகுதி பதப்படுத்தி செய்யப்படும் தூண்கள், கூரைக்கு தேவையான நெடுந்தடி மற்றும் அலங்காரத்திற்காக வீடுகளின் உச்சுவராக வைக்கும் பலகை, மேசை, நாற்காலி போன்ற பல வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. உண்ணும் வகை உணவுப் பொருட்கள் அதாவது எடிபிள் ப்ராடக்ட்ஸ், தேங்காயிலிருந்து தென்னை மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் உண்ணு வகை பொருட்கள் முதலாவதாக உலர்ந்த தேங்காய் துருவல். நன்றாக முதிர்ந்த தேங்காய் பருப்பு வெயிலில் அல்லது இயந்திரத்தின் உதவியால் உலர வைக்கப்படுகின்றது. பின்னர் பருப்பின் மேல் பகுதியில் காணப்படும் பழுப்பு நிற மேல் தோலை கத்தியால் சீவி எடுத்து சுத்தம் செய்த பின்னர் கிடைக்கும் வெள்ளை நிற பருப்பை இயந்திரம் மூலம் வெட்டி நசுக்கி கிடைக்கும் சதை பகுதியை மீண்டும் உலர வைத்து சல்லடை மூலம் அரித்து தரம் பிடிக்கப்படுகிறது. சாக்லேட் மற்றும் மிட்டாய்கள் தயாரிப்பில் உலர் தேங்காய் துருவல் ஒரு முக்கியமான இடுபொருளாகும். கேக்குகள், பிஸ்கட்டுகள் மற்றும் ஐஸ்கிரீம்கள் மீது அழகுக்காகவும் சுவைக்காகவும் தேங்காய் உலர் துருவல்கள் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, தேங்காய் சீவல்கள். தேங்காய் பருப்பில் உள்ள ஈரப்பதத்தை பாதி அளவுக்கு கொண்டு வரும் வகையில் நீர் நீக்கம் செய்யப்பட்டு தேங்காய் சீவல்கள் தயாரிக்கப்படுகின்றன. சர்க்கரை பாகு போன்ற சவ்வூடு செய்யக்கூடிய பொருட்களின் உதவியால் தேங்காய் பருப்பில் உள்ள ஈரத்தை சவ்வூடு முறையில் நீக்கம் செய்து ஈரப்பதத்தை பாதி அளவுக்கு கொண்டு வரப்பட்டு தேங்காய் பருப்பு செய்யப்படுகிறது. தேங்காய் சீவல்கள் பொதுவாக மொரமொரப்பானவை. அவை அனுமலிய மென் தகடுகளாலான சிறிய பைகளில் அடைத்து விற்பனை செய்யப்படுகின்றன. சேமிப்பு காலம் 6 மாதங்களாகும். நேரடியாக உண்பதற்கு ஏற்றவை, எனவே எந்த நேரத்திலும் இவற்றை நொறுக்கு திணியாகவும் பயன்படுத்தலாம். தேங்காய் சீவல்களை பலவித மனங்களில் தயார் செய்யலாம். மூன்றாவதாக, தேங்காய் மாவு. தேங்காய் பருப்பிலிருந்து பாலை பிரித்தெடுத்த பின்னர் எஞ்சியிருக்கும் சக்கை புரதச்சத்தும் இருந்தது. அத்தகைய சக்கையை நன்றாக உலர்த்தி பொடியாக்கினால் கிடைப்பது தேங்காய் மாவு ஆகும். இத்தகைய தேங்காய் மாவில் 7-8% புரதச்சத்தும் 3-5

இந்து வரை ஈரப்பதமும் 17% எண்ணெய் சத்தும் காணப்படுகின்றன. தேங்காய் மாவில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடையை குறைப்பதற்காக தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களில் ஒரு இடுபொருளாக சேர்க்கப்படுகிறது. 4வது, தேங்காய் பால். தேங்காய் பால் இனிப்பு சுவையும் இனிய மனமும் கொண்டது. பசும்பாலை விட தேங்காய் பாலில் கொழுப்பு சத்து அதிகம். புரதச்சத்தும் சர்க்கரை சத்தும் குறைவு. வீடுகளில் சமைக்கப்படும் உணவு வகைகளில் தேங்காய் பால் சேர்க்கப்படுகிறது. இது தவிர பசும்பாலுக்கு மாற்றாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய் பால் வெண்மை நிற மென்மையான பாலாடை கட்டிகள், யோகர்ட் மற்றும் இதர உணவு பண்டங்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. புதிய தேங்காய் பருப்புகளை துருவி பிழிந்து தேங்காய் பாலை எடுத்து அதை பாலாடை துணி கொண்டு வடிகட்டி எடுத்து அலுமினிய கெட்டிலில் விட்டு அதனுடன் 0.1% பென்சாயிக் அமிலம் கலந்து ஹாட் ஏர் ஓவன் எனப்படும் சூடேற்றும் சாதனத்தில் வைத்து 117°C வெப்பத்தில் 3 நிமிடங்கள் சுட வைக்க வேண்டும். பின்னர் குழாயிலிருந்து வரும் தண்ணீரில் கெட்டிலை நன்றாக நனைய வைத்து அதன் சூட்டை 80 முதல் 85°C வெப்பநிலைக்கு குறைக்க வேண்டும். பின்னர் அந்த பாலை 5 நிமிடங்கள் நன்றாக கலக்கி 70 முதல் 80°C வெப்பநிலையில் பாட்டில்களில் நிரப்பி இறுக மூடிவிட வேண்டும். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட தேங்காய் பால் பசும்பாலை போன்று சிறந்தது, மிகவும் சத்துள்ளது. 5வது, தேங்காய் பால் குழைவு. தேங்காய் பால் குழைவு வெண்ணிற மிருதுவான திரவ குழைவு ஆகும். தேங்காயின் சிறந்த மணத்தை கொண்டிருக்கும். 20 முதல் 30% கொழுப்பு சத்தை கொண்டிருக்கும். கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு இது விற்பனை செய்யப்படுகிறது. எளிதில் வழியும் தன்மை கொண்ட தேங்காய் பால் குழைவை அப்படியே சாப்பிடலாம். இதர உணவு வகைகளில் சேர்த்துக் கொள்ளவும் செய்யலாம். கொழுப்பு சத்து நீக்கப்பட்ட மாட்டு பாலுடன் கலந்து கொழுப்பு சத்தின் அளவை அதிகரிப்பதற்கு தேங்காய் பால் குழைவு பயன்படுத்தப்படுகிறது. குழந்தைகளுக்கான பால் பொடியில் ஒரு இடுபொருளாகவும் தேங்காய் குழைவு பயன்படுத்தப்படுகிறது. 6வது, தேங்காய் பால் பவுடர் தயாரித்தல். தேங்காய் பருப்பிலிருந்து தேங்காய் பாலை பிரித்தெடுக்க க்ரூ அமுக்கி இயந்திரம் பயன்படுகிறது. இவ்வாறு பிரித்தெடுக்க பால் சிறிய சல்லடை மூலம் அரிக்கப்பட்டு அதில் காணப்படும் சக்கை பொருட்களை நீக்கிய பின்னர் குளிர வைத்து நுண்கிருமிகள் நீக்கப்படுகின்றன. தேங்காய் பாலிலிருந்து பவுடரை அப்புறப்படுத்த சோடியம் கேசினோட் பயன்படுகிறது. முறைப்படி தயார் செய்யப்பட்ட தேங்காய் பால் பவுடரில் குறைந்த ஈரமே காணப்படும். ஆகவே 18 மாதங்கள் வரை கெடாமல் பாதுகாக்க முடியும். 7வது, இளநீர். இளநீர் அனைவருக்கும் தெரியும், இது ஒரு நல்லதொரு உடல் நலப்பானம். இந்திய சந்தையிலும் உலக சந்தையிலும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இளநீரை பயன்படுத்தி பதனப்படுத்தி பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்வதற்கான சிறந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய இளநீரை 3 மாத காலம் வரையிலும் பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும். 8வது, பனிப்பந்து இளநீர். இளநீர் காயில் உள்ள மென்மையான பருப்பு, அதாவது இந்த திட வடிவ முளைசூழ் தசை, மிகவும் சுவையான தின்பண்டமாகும். பாரம்பரிய முறையில் இதை பிரித்து எடுப்பது மிகவும் சிரமமான காரியமாகும். 8 மாத வயதுடைய இளநீர் காய் பனிப்பந்து இளநீர் தயாரிப்பதற்கு சால சிறந்தது. இளநீர் காயில் உள்ள மென் பருப்பை முழு உருண்டையாக உடையாமல் பிரித்து எடுப்பதற்கு முதலில் இளநீர் காயின் சிரட்டையை சுற்றிலும் வட்ட வடிவமான மெல்லிய பிளவு ஏற்படுத்தப்படுகிறது. பிறகு இதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு சுரண்டும் கருவியை கொண்டு சிரட்டையிலிருந்து மென் பருப்பு, அதாவது பனிப்பந்து, முழு உருண்டையாக பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த பனிப்பந்து ஊட்டச்சத்து மிகுந்தது. இதை ஒரு பானமாகவும் தின்பண்டமாகவும் ஒரே சமயத்தில் பயன்படுத்தலாம். 9வது, கொப்பரை மற்றும் பந்து கொப்பரை தயாரித்தல். நன்றாக முதிர்ந்து விளைந்த தேங்காய் மட்டுமே கொப்பரை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தற்போது இந்தியாவில் தயார் செய்யப்படும் கொப்பரை 2 விதமாக பயன்படுத்தப்படுகிறது. மொத்த கொப்பரையில் 8% நேரடி உபயோகத்திற்கும் 30% எண்ணெய் மற்றும் வேறு பொருட்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெய் எடுப்பதற்காக தயார் செய்யப்படும் கொப்பரையானது சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டு வெயிலில் அல்லது சூரிய ஒளி, அதாவது சோலார் உலர்கலனில் வைத்து உலர்த்தப்படுகிறது. கொப்பரையில் 65% எண்ணெய் காணப்படுகின்றது. கொப்பரையிலிருந்து எண்ணெய் எடுக்க பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. 10வது, வினிகர். தேங்காய் நீரிலிருந்து நல்ல தரமான வினிகர் தயாரிக்கப்படுகின்றது. இந்த வினிகரின் தரம் சிறப்பாக இருப்பதால் இது பெரிதும் விரும்பப்படுகின்றது. ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரி மற்றும் தேங்காய் நீரை புளிக்க வைக்க ஆக்சிஜன் முக்கியமாக தயாரிக்க தேவைப்படுகிறது. ஈஸ்ட் ஆனது தேங்காய் நீரை உபயோகித்து 1 பலவாக பெருகும் போது ஆல்கஹால் உற்பத்தியாகின்றது. இந்த ஆல்கஹாலை அசிட்டிக் அமிலமாக மாற்றும் போது தேங்காய் நீர் வினிகராக மாற்றப்படுகின்றது. இந்த மாற்றத்திற்கு பிறகு எஞ்சியுள்ள திரவத்தில் 4.5 என்ற அளவில் அசிட்டிக் அமிலம் இருந்தால் அது
அது தரமான வினிகராக மாற்றப்பட்டுவிட்டது என உறுதிப்படுத்தலாம். 11வது பொருள் நேட்டா டி கொக்கோ. நேட்டா டி கொக்கோ என்பது முதிர்ந்த தேங்காய் நீரில் இருந்து தயார் செய்யப்படும் ஜெல்லி போன்ற ஒரு பொருளாகும். தேங்காய் நீரில் அசிட்டோபாக்டர் என்ற புளிக்க வைக்கும் பாக்டீரியாவை கலந்து குறிப்பிட்ட காலம் வரை வைக்கும் போது நீர் காடியாக புளித்து அதிலிருந்து ஜெல்லி போன்ற பொருள் உற்பத்தியாகின்றது. பொதுவாக 100 லிட்டர் தேங்காய் நீரிலிருந்து 30

0: கிலோ வரை நேட்டா டி கொக்கோ தயார் செய்யலாம். இது கேக், பழவகைகள், மிக்சர் போன்ற முக்கிய பதார்த்தங்களின் மேல் பூசப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. தற்போது கேரளாவின் மத்திய பகுதிகளிலும் உள்நாட்டு தேவைக்கும் போக நேட்டா டி கொக்கோ வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 12வது பொருள், தேங்காய் எண்ணெய். மருந்துகள் சேர்க்கப்பட்ட கூந்தல் தைலம், சரும தைலம் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் எண்ணெயாக தயாரித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விற்பனை செய்யலாம். ஃபேட்டி ஆசிட், மீத்தைல் ஈஸ்டர் ஆல்கஹால், கிளிசரின், லாரிக் அமிலம் போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் தேங்காய் எண்ணெயிலிருந்து தயாரிக்கலாம். தாவர எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெயில் மட்டுமே மிக அதிக அளவு கிளிசரின், 12.5% உள்ளது. இதற்கு மிக உயர்ந்த விலையும் அதிக தேவையும் உள்ளது. சோ இவை அனைத்தும் இந்த 11 பொருட்களும் உண்ணும் பொருட்களாகும், அதாவது எடிபிள் ப்ராடக்ட்ஸ் என்னும் வகையில் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகும்.
1: தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்ல முதல் வகை உண்ணும் பொருட்கள் ஆச்சு. சாப்பிட முடியாத பொருட்கள் பத்தி சொல்லுங்க ப்ரொஃபசர்.
0: அதாவது நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ். நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா தென்னை மரத்திலிருந்து தென்னை நார், தென்னை நார்கழிவு, தேங்காய் சிரட்டை போன்ற பலவித பொருட்கள் கிடைக்கின்றன. இவை தவிர தென்னை மர கட்டை மற்றும் தென்னை இலைகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. தென்னை உரிமட்டையிலிருந்து நார் பிரித்தல். ஒரு சராசரி பருமன் கொண்ட தேங்காயிலிருந்து சுமார் 400 கிராம் எடையுள்ள உரிமட்டை கிடைக்கும். அதில் 30% தேங்காய் 70% நார் துகள்களும், அதாவது நார்கழிவு காணப்படும். உலக அளவில் ஆண்டுதோறும் 3.3 லட்சம் டன் தேங்காய் நார் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 65% இந்தியாவிலும் 32% இலங்கையிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. பச்சை மட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் நார் துகள்கள் வெள்ளை நார் எனவும், பழுத்து காய்ந்த உரிமட்டையிலிருந்து எடுக்கப்படும் நார் பழுப்பு நிற நார் எனவும் அழைக்கப்படுகின்றது. உரிமட்டையிலிருந்து நாரை பிரித்தெடுக்க 2 முறைகள் கையாளப்படுகின்றன. 1, மட்டையை உப்பு கலந்த நீரில் 5 முதல் 6 மாதங்கள் வரை ஊற வைத்த பின் கட்டையால் அடித்து நாரை பிரித்தெடுப்பது. மற்றொன்று, மட்டையை உடனடியாக எந்திரத்தில் வைத்து நசுக்கி நாரை பிரித்தெடுப்பது. ஊற வைத்து பிரித்தெடுக்கப்பட்ட நார் பழுப்பு நிறமுடையதாகவும் உயர்தர கயிறுகள் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. பழுப்பு நிற நாரிலிருந்து பிரஷ், மெத்தை விரிப்பு போன்றவைகள் தயாரிக்கப்படுகின்றன. ஊற வைத்து எடுக்கப்பட்ட நார்களிலிருந்து செய்யப்படும் கயிறுகள் கப்பல்களில் கூட உபயோகப்படுத்தப்படுகின்றன. பிரித்தெடுத்த நாரிலிருந்து மெத்தை மற்றும் பல்வேறு அலங்கார பொருட்களும் செய்யப்படுகின்றன. நார்பொடி, நார்த்துகள், நார்கழிவு, அதாவது தேங்காயின் மேல் காணப்படும் நார்பகுதி உரிமட்டை எனப்படுகின்றது. இதில் காணப்படும் நீண்ட நார்களை இணைத்து சக்கை எனப்படும் நார்பொடியாகும். தேங்காய் உரிமட்டையில் 70% நார்த்துகள்கள் அடங்கியுள்ளன. கயிறு தொழிற்சாலைகளில் கழிவுப் பொருட்களாக கிடைக்கிறது. நார்பொடியில் அதன் எடையை காட்டிலும் சுமார் 8 மடங்கு நீரை உறிஞ்சி வைக்கும் தன்மை இருப்பதால் நீர் தட்டுப்பாடு உள்ள நிலங்களில் இது ஒரு ஏற்றமிகு நீர்த்தேக்கி பொருளாகவும் எல்லா மண்வகைகளுக்கும் ஏற்றது ஒரு சிறந்த மூடாக்கு பொருளாகவும் உபயோகப்படுகிறது. 3வது, தேங்காய் சிரட்டை. மட்டையை உரித்த பின் கிடைக்கும் கடினமான ஓடு பகுதி சிரட்டை, அத்தொட்டி அல்லது கொட்டாங்குச்சி எனலாம். இந்தியாவில் 12 மில்லியன் சிரட்டை கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான வணிகப் பொருள். இது பெரும்பாலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஹூக்கா கலன், பல்வேறு வீட்டு பாத்திரங்கள், அலங்கார பொருட்கள் தயாரிப்பதற்கு சிறிதளவு சிரட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கியமான சிரட்டை பொருட்கள் சிரட்டை கறி, ஊக்குவிக்கப்பட்ட சிரட்டை கறி, சிரட்டை பொடி ஆகியவை தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் முக்கியமான வணிகப் பொருட்களாகும். சிரட்டை கறி, சிரட்டையின் அளவிலிருந்து 30% கறியாக கிடைக்கின்றது. 1 டன் கறிக்கு 20,000 லிருந்து 30,000 சிரட்டை தேவைப்படும். தரமான கறி நல்ல பளிச்சிடும் கருமை நிறத்துடன் காணப்படும். சிரட்டை கறி அதிக அளவில் வாயுக்கள் மற்றும் கலதரும் பொருட்களை உறிஞ்சும் தன்மை உள்ளது. 2வது, சிரட்டை பொடி. நன்றாக பொடித்து தூளாக்கப்பட்ட தேங்காய் சிரட்டை சிரட்டை பொடி எனப்படுகிறது. இது நன்கு முற்றின தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 12,000 சிரட்டையை அரைத்தால் 1 டன் சிரட்டை தூள் கிடைக்கும். சிரட்டை தூளில் அதிக அளவு நீர் உறிஞ்சும் தன்மையும் பூஞ்சான எதிர்ப்பு தன்மையும் உள்ளது. நார் நீக்கிய சிரட்டையை சிறு துகள்களாக உடைத்து அரைப்பானில் இட்டு அரைத்து சிரட்டை தூள் தயாரிக்கப்படுகிறது. வார்ப்படம் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்களுக்கு மிருதுவான தன்மை மற்றும் பளபளப்பு தருவதற்கு சிரட்டை பொடி பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய பொருட்களுக்கு ஈரப்பதம் மற்றும் வெப்பத்தை தாங்கி நிற்கும் சக்தியையும் தருகின்றது. 3வது, ஊக்குவிக்கப்பட்ட கறி. சிரட்டை கறியினை வேதிப்பொருட்களால் ஊக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்ட கார்பன் தயாரிக்கப்படுகிறது. சிரட்டையிலிருந்து சிரட்டை கறி செய்யப்பட்டு பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் சிரட்டை கறிக்கு குறைந்த விலையே கிடைக்கின்றது. ஆனால் ஊக்குவிக்கப்பட்ட கறிக்கு தேவை அதிகமாக உள்ளது. தரமானதாக உற்பத்தி செய்யப்படும் ஊக்குவிக்கப்பட்ட சிரட்டை கறிக்கு உலகெங்கும் தேவை ஏற்பட்டுள்ளது. அசுத்த வாயு, துர்நாற்றம், விஷவாயு ஆகியவற்றை உறிஞ்சவும் இதனை உபயோகப்படுத்துகின்றன. 4வது, தென்னை மரக்கட்டை. தென்னை மரக்கட்டை அதிக நாட்கள் உழைக்கக்கூடியதல்ல. எனவே கரையான் மற்றும் பூஞ்சானங்களின் தாக்குதல்களிலிருந்து தென்னை மரக்கட்டையை பாதுகாக்கும் வகையில் அதனை பதப்படுத்த வேண்டும். பதப்படுத்தப்பட்ட தென்னை மரக்கட்டையின் உழைக்கும் காலம் பதப்படுத்தப்படாத தென்னை மரக்கட்டையை விட 2 முதல் 6 மடங்கு அதிகம். தடுப்பு பலைகள் தயாரிப்பதற்கு தென்னை மரக்கட்டை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு தென்னை மரத்தின் எல்லா பாகங்களும் மனித இனத்திற்கு நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 180 பொருட்கள் தென்னை மரத்திலிருந்து பல்வேறு விதமாக தயாரிக்கப்பட்டு மனிதர்களின் பயன்பாட்டுக்கு உள்ளது. எனவேதான் தென்னை மரம் கல்பக விருட்சம் என சொல்லப்படுகிறது.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதில் இதுவரை தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன, உண்ணும் பொருட்கள்

0: உண்ண முடியாத பொருட்கள் என விதவிதமான பொருட்கள் பற்றி விளக்கினார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள்.
1: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
2: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
1: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
3: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
5: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
3: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45. ஆகாஷவாணி,
7: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி.
8: காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் மனங்களை இணைக்கும் சில குரல்கள் மட்டும் என்றும் மாறாது. 9 தசாப்தங்களை கடந்து இன்றும் இளமையாக ஒலிக்கும் திருச்சி வானொலி இன்று இளைஞர்களின் பாதையில் புதிதாய் மலர வருகிறது. நினைவுகளும் நவீனமும் இசையும் இளமையும் இணையும் இந்த இனிய நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
9: வணக்கம், என் பெயர் வர்ஷினி. வானொலிக்கு எனக்கு உண்டான தொடர்பு நான் பிறந்ததுல இருந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு வானொலினா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் இதுல வர மழலையர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து அது என்னன்னு கூட தெரியாத ஒரு காலம். நான் 2 படிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஆசையா இருக்கு, நீயும் பேசு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது வீட்டுல எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மழலையர் நேரம் நிகழ்ச்சியை மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன். அது கூட சில நிகழ்ச்சிகளையும் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் 10 படிக்கிறேன். எப்பவும் கல்வி சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் வர நிகழ்ச்சிகளாகட்டும், வசந்த அழைப்பு, மாலை 5 ஒளிபரப்பாகிற பாடல்கள், இது எல்லாமே கேட்க கேட்க எத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு தோணும். சில நேரத்துல நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணும். இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமா இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு ஏத்தபடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அத சம்பந்தமாக நிகழ்ச்சிகளை சிறப்பா செஞ்சுட்டு வர வானொலிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.
10: வணக்கம், என்னோட பேரு கவிநிலவு. மழலையர் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இருந்துச்சு. நான் வந்து எஃப்எம்ல பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஆர்வம் ஒவ்வொரு முறையும் அடுத்த பிள்ளைங்க எப்படி பேசியிருக்கிறாங்க, நம்ம நல்லா பேசியிருக்கிறோமா, அவங்க நல்லா பேசியிருக்கிறாங்களா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட நல்லா பேசுவோமா, அப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். மணிமலர் கேட்க ஆரம்பித்தேன். யதார்த்தமாக பேசுறத கேட்கும்போது நல்லாயிருக்கும். அப்போதான் அம்மா சொன்னாங்க, மற்ற எல்லா பண்பலையும் விட இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு. அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாடி தான் நம்ம மனசுல அதை பதிய வைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வானொலி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு, நீ தொடர்ந்து கேட்டனா தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன், இனியும் கேட்பேன். இன்றைய தலைமுறையிலும் இணையத்துக்கு ஈக்குவலா நின்று எல்லாரையுமே பேச வச்சிட்டு இருக்கிற இந்த வானொலி என்னோட தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கும்.
11: வணக்கம், என் பேரு வெண்மதி. எஃப்எம் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுலேயும் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னா அது வண்ண கோலங்கள் தான். அப்புறம் காலையில வர இதய ராகம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல்களாக முக்கால்வாசி அதில் வந்துருமா. ஸோ நான் அதை மிஸ் பண்ணாம நான் அதை கேட்டுருவேன் எப்பவுமே. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப

0: ஆர்வத்தோட நான் கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அதுவா இதுவா நிகழ்ச்சி. என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அதை கேட்கும் போது எனக்குள்ள நானே பட்டிமன்ற மாதிரி நான் பேசிக்கிற அளவுக்கு அதில் வர ஒவ்வொரு டாப்பிக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தொகுத்து வழங்குறவங்களும் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா அதில் பேசியிருப்பாங்க. அவங்க பேசுற விதம் தான் நம்மளை அந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் கேட்க தோண வைக்குது. ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை பேச வைக்கிற ஒரு நிகழ்ச்சி அது இருக்கு. அதனாலயே எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: வணக்கம், என்னோட பேரு லட்சுமி பிரியா. ஏன் எல்லோருமே இளைஞர்கள் ரேடியோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தலைமுறையா இருந்தாலும் கூட நாங்களும் ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்கோம். வானொலி அப்படிங்கறது எல்லாரோட வீட்லயும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் தாத்தா கேட்டது, என் அப்பா கேட்டது, இப்ப நான் கேட்கறது. என்னோட தாத்தா அளவுக்கு கேட்க முடியலனாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் இது நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறோம். விடுமுறை நாளா இருந்தா விருப்ப பாடல்களை கண்டிப்பா கேட்டுருவேன். பண்ண கோலங்கள் நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். உங்களோட நான் அந்த நிகழ்ச்சியில யதார்த்தமா அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சொல்ற குட்டி கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன கவிதைகளா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்க மாட்டோமா அப்படின்னு தோணும். சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது எப்பவுமே அங்க ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இனி வரும் காலத்துல கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சிகளோட பெயர்களை மாத்தினாலும் சரி, நிகழ்ச்சிகளையே மாத்தினாலும் சரி, வானொலி கேட்கறது நான் நிறுத்த மாட்டேன். அந்த அளவுக்கு வானொலி என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல தோழியா பங்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90 மட்டும் இல்ல, 100 ஆண்டு இருந்தாலும் கூட வானொலிக்கு நிகர் வானொலி தான்.
2: வணக்கம், நான் ஹரிபிரசாத் பேசுகிறேன். வானொலியை இளைஞர்கள் விரும்பி கேட்கிறார்களா இல்லையா அப்படின்னா, நான் விரும்பி கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் விருப்பமா கேட்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட எல்லார் வீட்டிலயுமே, உதாரணத்துக்கு அப்பாவோட ரூம்ல, அம்மாவோட சமையல் அறையில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோட தாத்தாவுக்கு வானொலி ஆகச்சிறந்த நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலயுமே ஒரு நல்ல ஆலோசகரா இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினது வானொலி தான். நான் விவசாயம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டா நாளைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, நான் உனக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்க தாத்தாவுக்கு விவசாயத்துல இன்னைக்கும் ஒரு ஆலோசகரா இருக்கிற இந்த வானொலியில் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 1st கல்லூரி மாணவர். என்னோட 8-9 வகுப்பு தொடக்கத்தில் வானொலி கேட்க ஆரம்பித்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். வானொலியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற பண்பலைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அகில இந்திய வானொலியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ தமிழில் சிறந்த வார்த்தைகளையும் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனா, கண்டிப்பா அகில இந்திய வானொலி கேளு. அதுல இருக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். உனக்கு தெரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீ இதை ஆசைப்பட்டனா இதை கேட்கலாம் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதுக்காகவும் கேட்க ஆரம்பிச்சேன். பட்டிமன்ற பேச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டோம்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை புதுசாக கத்துக்க முடியுதுன்னு. அதனால அவங்களுமே இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதோட பாரம்பரியம் என்ன, இது எத்தனை வருஷம் தாண்டிச்சு, இதெல்லாம் வந்து பெரியவங்க அளவுக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் என்னுடைய தாத்தா அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கேட்டு ரசிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு நானும் கேக்குறேன். இனி என் காலம் முழுக்க நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இணைய உலகம் இவ்வளவு வளர்ந்த இருக்கிற இந்த காலகட்டத்திலயுமே எங்களை கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த வானொலி மென்மேலும் வளரணும். நன்றி.
3: ஹாய், என்னோட பேர் கெவின் கேஸ்ட்ரோ. நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஒரு நாள் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு அந்த சின்ன பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஹெட்செட் எடுத்துகிட்டு நம்ம மாட்டிட்டு நம்மகிட்ட பாட்டு இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி நம்ம எஃப்எம் இருக்கே என்னான்னு போய் பார்ப்போம் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறையா சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துச்சு, பிடிக்காத சாங்ஸ் சிலது நிறைய போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறமேட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ராவல்லே தான் போயிட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எப்படி இருக்கும்னா, ட்ராவல் சுற்றி பச்சை பசின்னு இந்த வயல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அந்த காற்று வந்துட்டு இனிமையாக இருக்கும். நான் சாயந்தரம் வந்துட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ட்ராவலில் இருக்கும்போது அந்த

பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் அந்த ஞாபகம் வருதே அந்த ப்ரோக்ராம்லாம் பழைய காலத்து சாங்ஸ் வந்துட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம என்ன தான் மாடர்ன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பழைய பாட்டை கேட்குற சுகமே வந்துட்டு தனி தான். அந்த ஈவினிங் பொன்மாலை ப்ரோக்ராமில் வர சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டெய்லி விளையாட்டு அந்த வண்ணக்கோலங்கள் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மக்களாக தேடி வந்துட்டு சந்திக்கிற ப்ரோக்ராம் உங்களோடு நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோட ஒரு ஒன்றிச்சு இருக்கிறப்ப வந்து

0: அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மக்களாக தேடி வந்துட்டு சந்திக்கிற ப்ரோக்ராம் உங்களோடு நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோடு ஒரு ஒன்றிச்சு இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கும் வந்துட்டு எஃப்எம் கேட்கணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மொபைல்லே போயிடுச்சு, பட் இன்னமும் இந்த எஃப்எம் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த பஸ்ஸில் ஆரம்பித்த பயணம் இன்னமும் எனக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ.
1: ஒலியின் வழியே தமிழின் இனிமையை உலகம் அறிய செய்த உயிருள்ள கல்விக்கூடம், விரல்கள் பேசும் காலத்திலும் செவிகள் தேடும் அமைதியான அன்பு குரல். 87 என்பது வயதின் எண்ணிக்கை அல்ல, மக்களின் மனதில் நீ பதிந்திருக்கும் நினைவுகளின் உயரம். காற்றலைகள் இருக்கும் வரை உன் பயணம் தொடரும், தமிழ் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. தொகுப்பு வினோதாஜை, அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
0: தேங்க்ஸ் பா.
3: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்றதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
4: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. முதலில் கம் கணபதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. ஹம்சத்வனி ராகம். ஆதித்தாளம் திஸ்ரநடை.

நேரம் 9:28:15. ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து தாயே திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்புத்தாள்.

0: அரசாங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் அக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 10:02. முத்துச்சிதறல் இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

அரங்கிசையில் இதுவரை கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டும், முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நேர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: காளிச்சரண் திரைப்படத்தில் பிரபாகர் பாடிய பாடல்.

0: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடிய பாடலின் படம் அம்மன் கோவில் கிழக்காலி.
4: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

நேரம் 10:22:35. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மனோ பாடியுள்ள பாடல் படம் என் ஜீவன் பாடுது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: எங்க ஊரு காவக்காரன் திரைப்படத்தில் தீபன் சக்கரவர்த்தி P. சுஷீலா பாடிய பாடல்.

0: முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா ஷிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஒலித்து பாடலுடன் நிறைவு பெற்றது முத்து சிதறல். தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முறையாக செயல்படாத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஒலிக்கிறது கல்யாணமாம் கல்யாணம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.
1: உன் மனச்சின் மலை புண்பட செய்தது யாரோ அது யார்?

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn

0: chn1@gmail.com.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது என் மகன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
1: ஏய் தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
0: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
1: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல.
0: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லே கேப்பனே.
1: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
0: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
1: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்த பாரு.
2: வானோலிக்கு 90.
3: நேரம் 11:45. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 12:20. ஆகாஷ்வாணி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
5: என்னங்க
1: ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரல் ஸ்ரத்தா மோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம் பற்றிய தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம் பாரம்பரியமும் புதுமையும். பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கே பி ரேகா அவர்களுடன் நேர்முகம். இந்த நாளின் சிறப்பு, தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். கண்ணாடியால் கட்டப்படும் உயரமான கட்டிடங்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. மன ஆரோக்கியம் குறித்து பெண்களின் மனநலுக்கான ஆலோசனைகள் வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ராஜன் அவர்கள். தொடர்ந்து 2:15 திரைகானம் கேட்கலாம். இரண்டு 2:40 விளையாட்டு அரங்கம். தேசிய வலுதூக்குதல் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம் 2:00. 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். வழங்குபவர் என் முருகேசன். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 4 பகுதி. காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன ஒலிபரப்பாகும். 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சிகள். டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா. 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Anuja Kumar. President Draupadi Murmu today inaugurated the National Conclave on Strengthening of Integrated Tribal Development Agencies and Integrated Tribal Development Projects in New Delhi. Addressing the occasion, the President said that tribal society living across the country is culturally very rich and efforts must be made to bring the tribal community forward. She said development must reach the last home and the last village. Ms. Murmu expressed concern that there are still some sections of tribals who are unaware of the various schemes of the government.
3: PM Janman Yojana ke tehat janajati aur samuday mein bhi sabse pichle samuh ke 20,000 se adhik gaon tak vikas karyakram ko pahunchane ka lakshya hai. Hum sab jante hain 75 jo groups aur hai PVTG sabse pichle abhi bhi koi पेड के मंच के रहते रहते हैं, उनके कोई जमीन नहीं. जमीन था लेकिन रिकॉर्डेड नहीं, इसलिए उनको जमीन देकर घर बनाना, उनके हर चीज के लिए अधिकारी लोगों को, जितने कर्मचारी लोगों का दायित्व है.
2: West Bengal's former ruling party, the Trinamool Congress, is in turmoil and on the verge of split. Expelled TMC MLA Rita Bharat Banerjee claims the support of nearly 60 MLAs, a number that could decisively shift control of the assembly. His faction has already written to Speaker Ratendra Bose asking to be recognized as the real TMC. In a counter move, TMC announced Shobhanandeb Chattopadhyay as the leader of

0: இதுவரை சங்கீத சாரலில் ஸ்ரத்தா மோகன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திரப் போராட்ட வீரரும் கல்வியாளருமான வி வி எஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வி வி எஸ் ஐயர் வீர தீரம் மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும், தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். வி வி எஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன்

0: வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் வந்து 239,105 பேரும் ஆண் வாடிக்கையாளர்கள் 161,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கையே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல வந்து பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 400,50,000 அக்கௌண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இந்த ஒரு தங்கு தடையம் இன்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
0: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும் கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: சக்தி, கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000-10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும் இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது. விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
0: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீன ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50, 45 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் பலத்த 60 km வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். நாளை முதல் 6 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் வலுத்து 60 km வேகத்திலும் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 7 தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் வலுத்து 60 km வேகத்திலும் இன்று கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் வீசக்கூடும். நாளை முதல் 7 வரை பலத்த காற்று இதே வேகத்தில்

கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். அமீர்ஜான் இயற்றிய பாடல் முதலில். பாடியவர் TN கிருஷ்ணசந்தர், இசை சி ராஜாமணி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் PM ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம், அதாவது பாரத பிரதமரின் ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகை திட்டம். நம் இந்திய நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்து அதன் மூலம் அறிவியலில் பல உயர்நிலைகளை எட்டி நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்குவிக்கும் திட்டங்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். 2018 துவங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாணவர்கள் சேர கடுமையான தேர்வு திட்டத்தை பின்பற்ற வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பிறகும் தங்களது ஆராய்ச்சியின் தரத்தை உறுதி செய்யும் விதத்தில் பல்வேறு திருப்புதல் தேர்வுகளை சந்தித்தாக வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் மட்டுமே ஊக்கத்தொகையானது அவர்களின் ஆராய்ச்சி காலம் முடிவுறும் வரையில் அவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும். இத்திட்டத்தில் மாணவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள 2 வழிகள் உண்டு. டைரக்ட் என்ட்ரி, நேரடி நுழைவு, மற்றும் லேட்டரல் என்ட்ரி, பக்கவாட்டு நுழைவு. இதற்கான வரன்முறைகள் குறித்த விவரங்கள் www.pmrf.in என்ற இணையதள முகவரியில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையினை

பெற மத்திய அரசால் இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 37 தேசிய கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் ஒன்றில் தங்களது ஆராய்ச்சி படிப்பினை பதிவு செய்தல் வேண்டும். இக்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் ஆராய்ச்சி குறித்த ஆதாரங்களை கூராய்ந்து கல்லூரிக்குள் குழு ஒன்றை அமைத்து அதன் பரிந்துரைக்கு ஏற்ப மத்திய அரசின் குழுவிற்கு பரிசீலனை செய்யும். அக்குழுவின் முடிவை பொறுத்தே ஊக்கத்தொகையானது வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு முதல் 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 70,000, 3ஆம் ஆண்டு ரூபாய் 75,000, 4 மற்றும் 5ஆம் ஆண்டுகளில் ரூபாய் 80,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இதை தவிர்த்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பொருட்டு கூடுதலாக ஆண்டு ஒன்றிற்கு 1 முறை 2 லட்சம் வரை வழங்கும் நடைமுறையும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தங்களது கல்லூரி அமைந்துள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள அரசாங்க தொழிற்பயிற்சி மையம் அல்லது பொறியியல் கல்லூரிகளில் வாரம் 1 முறை அங்கு பயிலும் மாணவர்களுக்கு கட்டாயம் வகுப்புகள் நடத்த வேண்டும். இத்தகைய சிறப்புகளை உடைய இத்திட்டத்தால் மாணவ சமுதாயம் பெரும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.

0: இன்னைக்கு வாங்க பேசலாம். பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மள பெரும்பாலான பெண்கள் தெய்வ வழிபாடு அப்படின்னாலே மனம் உவர்ந்து முழு மனசோட இறங்கிடுவோம் இல்லையா? அப்படி தெய்வ வழிபாடுக்குன்னே நாம ஒரு சில பொருட்களை, அதாவது சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்துறோம். அந்த வகையில இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு நபர் பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கே பி ரேகா அவர்கள். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், என் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் வந்து ரேகா, நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். நாங்க வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்க வந்து தயாரிக்கிறோம். சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, செந்தூரம் பவுடர், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நாங்க தயாரிச்சிட்டு இருக்கோம்.
0: இந்த தொழில் வந்து நீங்க எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க?
1: நாங்க வந்து ஒரு 15 வருஷமா வந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். என் கணவர் தான் இதை முதல்ல ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தனால திருமணத்துக்கு அப்புறம் என்னால வந்து ஃப்ரீயா இருக்க எனக்கு பிடிக்கல. ஸோ அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான், அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு, நான் ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ்ல இருந்தனால அவர் பண்ற பிசினஸ்க்கு வந்து நான் அக்கௌண்ட்ஸ்ல வந்து நான் ரொம்ப அவருக்கு உதவியா இருக்கணும்னு அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்க ஆரம்பிச்சேன்.
0: இந்த பூஜை பொருட்கள் தயாரிக்கணும் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு ஐடியா வர்றதுக்கு காரணம் என்ன?
1: ஆரம்பத்துல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி எடுத்து ஒரு சின்ன கடை ஒன்று வச்சிருந்தோம். நாங்க பத்தி சாம்பிராணி வீட்டுக்கு, அதாவது பூஜைக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அது எல்லாமே வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்க கடையில வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பன்னீர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க பன்னீர் வந்து எங்க கடையில ஆட் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் பாத்தீங்கன்னா டவுன்ல போய் வாங்காம நம்ம கடையிலேயே அவங்களுக்கு பக்கத்திலேயே கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே நாங்க வந்து ஒரு ஒரு பொருளும் எங்க கடையில

0: வந்து நாங்கள் ஆட் பண்ணி இப்படிதான் ஆரம்பிச்சதுதான் எங்களோட பிசினஸ். முதல்ல வந்து நாங்கள் பண்ணது வந்து கடையில் ஒரு சின்ன ஷாப் வந்துச்சு, நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே அப்புறம் ஏன் நம்ம வந்து பிசினஸா பண்ணக்கூடாது, இன்னும் நாம தயாரிச்சு மத்தவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. அதுதான் எங்களோட ஸ்டார்டிங்.
1: அதாவது வாடிக்கையாளரோட தேவையை பொறுத்து உங்களோட வியாபாரம் வந்து பெருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
0: ஆமாங்க மேடம்.
1: இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து தன்னோட தொழில்ல இது ஒரு ஐடென்டிட்டியா இருக்கணும், இந்த கடையில இது நல்லா இருக்கும் அப்படின்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் நீங்க 15 வருஷமா வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அப்ப உங்க கடையோட ஐடென்டிட்டி என்ன?
0: ரொம்ப ஸ்பெஷல். அது என்னன்னு சொல்றேன் மேம், ஜென்ரலா பாத்தோம்னா நம்ம வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல பூஜா ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு விநாயகர் சதுர்த்தி வருது, ஒரு ஆயுத பூஜை வருது, தீபாவளி, பொங்கல், என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலுமே நமக்கு வந்து மெயினா தேவைப்படுறது சந்தனம், குங்குமம், விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம், இதெல்லாம வந்து பூஜையே வந்து நிறைவடையாது. சந்தனம் வந்து வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கோ ஒரு 10 ரூபாய்க்கோ ஒரு குழச்சி கட்டியா பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதுல இருந்து ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். நம்ம பூஜைக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாதி யூஸ் பண்ணிருப்போம், சாமியோட விக்கிரகம் வைக்கிறதுக்கு, படங்களுக்கு வைக்கிறது போக பாத்தீங்கன்னா பாதி இது நமக்கு மிச்சமாவே இருக்கும். அப்படி மிச்சமா இருக்கிற சந்தனம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு வாரம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு 10 டேஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அது ட்ரை ஆயிரும். அது போக என்னதுன்னா கருப்படிச்சிரும், பூஞ்சாம் பிடிக்கும். அது வந்து என்ன ஆகும்னா அது நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது. சோ சந்தனம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினாலுமே அது கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும்ன்ற கான்செப்ட் வந்து எங்களுக்கு இருந்தது. அது எப்படின்னா சந்தனம் வந்து நாங்க தண்ணி கலந்தே நாங்க கொடுத்துருவோம். அது வந்து 6 மந்த்துக்கு நல்லா இருக்கும். நீங்க ஜஸ்ட் அது வந்து ஒரு கண்டெய்னர்ல கொடுக்கறோம், அதை நீங்க ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு எவ்வளவு நேரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 மந்த் வரைக்கும் நீங்க டெய்லி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். சோ அந்த மாதிரி ஒரு ஈர சந்தனம்ன்ற கான்செப்ட்ல வந்து நாங்க எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோம். அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. அவங்களுடைய பணம் வந்து விரயமாகாம அது முழுசா அவங்களுக்கு கிடைக்கிறப்ப வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களை வாழ்த்துட்டும் போனாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ரிப்பீட்டாவும் வாங்கிட்டு போனாங்க. சோ நம்ம ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கும் போதே அந்த சந்தனத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா பூஜைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மக்களுக்கு. சோ எங்களோட கான்செப்ட்ல வந்து நாங்க அந்த மாதிரி நாங்க பூஜா ஸ்டோர்லயும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் அப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா சர்வோதயா சங்கம், காதி பவன் சொல்லுவாங்க, அங்கேயும் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இந்த ஈர சந்தனம் சாதாரணமா நீங்க வீட்டுல இருக்கும் போது உங்களோட பூஜையில நீங்க யூஸ் பண்ணதா, இல்ல இந்த நீங்க வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம இப்படி ஒரு ஐடென்டிட்டியா கொண்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சா?
0: நாங்க இது வீட்டுல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது. கஸ்டமர் கேக்கும் போது அதையே நம்ம வந்து ஒரு வியாபாரமா பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தோணுது. அந்த மாதிரி தோணினதான் நாங்க வந்து இப்ப பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம்.
1: எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் சக்சஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நேம வந்து நம்ம காப்பாத்தணும்னு நினைப்போம், அடுத்தடுத்த பொருளும் நம்ம நல்லா கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்படி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கீங்களா?
0: சந்தனம் வாங்கிட்டு மறுபடியும் வாங்கும் போது சேம் அதே குவாலிட்டி இருக்கணும். எப்ப ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களோட குவாலிட்டியில 1% கூட நாங்க வந்து மாற்றவே இல்லை. சோ அதுதான் எங்களோட அடுத்த வளர்ச்சிக்கான வந்து ஒரு அடித்தளமா எங்களுக்கு வந்து அமைஞ்சது. சோ அந்த மாதிரியில தான் எல்லா எங்களோட மற்ற ப்ராடக்ட், குங்குமம், விபூதி, அது எல்லாமே நாங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். சோ அந்த மாதிரி வந்து இப்ப குங்குமத்திலே பாத்தீங்கன்னா குங்குமம் வந்து நீங்க பவுடர் ஃபார்ம்ல பாத்திருப்பீங்க, அதே நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு சிலவங்களுக்கு வந்து நெத்தில பாத்தீங்கன்னா குங்குமம் வந்து நிக்காது. குங்குமம் வைக்கிறதுக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பிடிக்கும், அது வந்து அவங்களோட ஒரு பாரம்பரியம். சோ திருமணமான பெண்கள் பாத்தீங்கன்னா நெட்டி வகையில வச்சுக்கிருவாங்க. சோ ஒரு சிலவங்களுக்கு வந்து நெத்தில வந்து அந்த குங்குமம் பவுடர் அவங்களோட ஸ்கின்ன பொறுத்து வந்து நிக்காது. அது ஏன் நம்ம வந்து அவங்களுக்கு தோதுபடுற மாதிரி பேஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்க கூடாது அப்படின்னு நாங்க ஆரம்பிச்சதுதான். குங்குமமே இப்போ பேஸ்ட் ஃபார்ம்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதுமே அப்படியே லைட்டா நீங்க வச்சிட்டீங்கன்னாலே போதும், நீங்களா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும்.
1: இது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. உண்மையாவே வந்து பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப குங்குமம் வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்குமோ, ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குமோ அப்படின்றதுக்காக ஒரு பயந்துட்டு தான் அதை வந்து யூஸ் பண்ணவும் ஒரு சிலர் பயப்படுறாங்க. இப்ப அந்த பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்றீங்க இல்லையா, இதுக்கு வந்து அந்த மாதிரி கெமிக்கல் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா?
0: கண்டிப்பா கெமிக்கல் கிடையாது. ஏன்னா நானே யூஸ் பண்ணுன்றப்போ எனக்கும் நெத்தி அரிக்க கூடாது, எனக்கும் வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி வரக்கூடாது, நெத்தி கருப்படிக்க கூடாது, எல்லாத்தையும் நாங்களும் பார்ப்போம். சோ பொண்ணுனா நீங்க வந்து என்ன வச்சுட்டு குங்குமம் வைப்பீங்க விழாம இருக்கிறதுக்கு? ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்க, மெழுகுன்னு சொல்லி ஒண்ணு கடையில கிடைக்கும், அது வச்சுட்டு குங்குமத்தை வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணுவாங்க அது வந்து உதிராம இருக்கிறதுக்கு. நாங்க வந்து அது எதுவுமே வேண்டாம். சோ எங்களோட குங்குமம் பேஸ்ட நீங்க லைட்டா வச்சுட்டீங்கனாலே போதும், அது உங்களுக்கு விழுகவும் செய்யாது, ரொம்ப அழகாவும் தெரியும்.
1: இப்போ குங்குமம் அடுத்து வந்து இந்த செந்தூரம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் இதே மாதிரியே பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கா?
0: ஆமா மேடம், செந்தூரம் நீங்க ஆஞ்சநேயர் கோயில்ல பாத்திருப்பீங்க, பவுடர்ல கொடுத்திருப்பாங்க. சோ நாங்க இந்த குங்குமம் கான்செப்ட்லயே தான் செந்தூரம் பவுடர் பாத்தீங்கன்னா

0: குங்குமத்தோட ரொம்ப உதிரும். அது நம்ம வச்சிட்டோம்னாலே வந்து லைட்டாக தான் தெரியும், மேக்ஸிமம் வந்து உதிர்ந்து அது வந்து விழுந்துரும். ஸோ அதையே நம்ம ஏன் ரொம்ப அழகா தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதான் செந்தூரம் பேஸ்ட்ன்ற ஃபார்ம்ல வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நெத்தியில் வைக்கலாம். லைட்டாக எடுத்து வச்சாலே போதும், ரொம்ப நேரத்துக்கு அது வரும்.
1: இப்போ நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா சாரி எல்லாமே கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சந்தனமோ குங்குமமோ இல்ல விபூதியோ இல்ல செந்தூரமோ எடுத்து நம்ம நெத்தியில வைப்போம். அது வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கறனாலதான் நம்ம எடுத்து வைக்கும் போது ஒண்ணு மூக்குல விழுகும், இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ல கொஞ்சோண்டு கொட்டும். அதை நம்ம துடைக்கும் போது என்ன ஆகும், அந்த கலர் வந்து அப்படியே நம்ம மூக்குலயோ இல்லைன்னா ட்ரெஸ்லயோ அப்படியே வந்து அந்த கலர் வந்து அப்படியே படுற மாதிரி இருக்கும். அதனாலயே அதை வைக்கிறதுக்கே நம்ம யோசிப்போம், இதை வைக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். இப்ப நீங்க சொன்ன இந்த ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எல்லாமே பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, அதுவும் இல்லாம கெமிக்கலும் இல்லைன்னு சொல்றீங்க, ஈஸியாவும் இருக்கு, நமக்கு வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்கு. மக்கள் வந்து ஒவ்வொரு விதமா இருக்காங்க. எனக்கு வந்து செந்தூரம் தான் பிடிக்கும், எனக்கு சந்தனம் தான் பிடிக்கும், எனக்கு குங்குமம் வச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி விபூதி பிரியரும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து விபூதி வந்து எனக்கு லைட்டா வைக்கணும், இல்லைன்னா எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் பட்டை அடிக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்கும் இல்லையா. சோ விபூதி பிரியருக்கு ஸ்பெஷல் என்ன?
0: இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே இப்போ மார்க்கெட்ல வந்து கிடைக்கிறது பாத்தீங்கன்னா சென்டர் பேஸ்டு ஜவ்வாது வாசனை விபூதி, அது இப்போ எல்லா கடையிலையும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எங்களோட ஸ்பெஷல் என்னன்னா பசுஞ்சாண விபூதி. பசுஞ்சாண விபூதி வந்து என்னன்றது மாட்டோட சாணத்துல இருந்து நம்ம வந்து பண்றது. ஸோ அது பாத்தீங்கன்னா மாட்டோட சாணத்தை எரிச்சு அது நிறைய தடவை ஜலிஞ்சு அது கடைசியில வர்றது தான் அந்த பசுஞ்சாணத்தோட விபூதி. அதுலயே ஒரு சிலையான மூலிகைகள் நாங்கள் கலக்குறோம், வில்வம், அருகம்புல், அந்த மாதிரி ஒரு 10 வகையான மூலிகைகள் நாங்கள் கலக்குறோம். சோ அது கலத்து நாங்க வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறோம். என்னப்போ பொதுவாவே விபூதி வச்சோம்னா வச்சீங்கன்னா நம்ம தலையில உள்ள நீர்க்கோர்வைகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப எடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வெயில சுத்துற வேலை நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம மதுரையோட வெயில் நம்ம இப்ப சொல்லவே வேண்டாம். சோ நம்ம நீங்க வெயில போகும்போது விபூதி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேர்க்குது இல்லையா, அந்த வேர்வை வந்து அந்த விபூதி வந்து எடுத்துக்கிறோம். அந்த தலையில உள்ள நீர்க்கோர்வைகள், நம்ம நெத்தியில உள்ள நீர்க்கோர்வைகள் என்ன பண்ணோம்னா அந்த விபூதி அப்சர்வ் பண்ணிக்கிறோம். சோ நீங்களோட பசுஞ்சான விபூதி நீங்க வச்சீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்காது, அது சாம்பல்ன்றனால கிரே கலர்ல இருக்கும். சோ அதுவே பாத்தீங்கன்னா அந்த நீர் வந்து இருக்கும்போது அது நல்லா கொஞ்சம் டார்க் கிரேயா மாறும். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து நீர் படபட அதுவாவே வந்து காணாம போயிடும். அப்படி ஆகும்போது உங்களோட தலையில் உள்ள நீர்க்கோர்வைகள் எல்லாமே அந்த விபூதி எடுக்குதுன்னு அர்த்தம். சோ விபூதி வைக்கிறது வந்து உங்களுக்கு ஹெட்ஆக் ப்ராப்ளம்ல இருந்து உங்களை காப்பாத்தும். சோ ஒரு சிலவங்களுக்கு நிறைய வேர்க்கும், நிறைய வேர்வை துளிகள் வந்து உங்களோட அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். சோ வெயில போறவங்க இருந்தீங்கன்னா விபூதி வச்சுட்டு அந்த பசஞ்சான விபூதி வச்சுட்டு போத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். உங்களுக்கு சளியும் பிடிக்காம இருக்கும். அந்த விபூதியில வந்து நிறைய நன்மைகள் இருக்கு.
1: இது நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அப்பதான் சளி பிடிச்சு சரியா இருக்கும், என்னதான் நல்லானாலுமே அந்த தலைக்கு குளிக்க வச்சாதான் வந்து அந்த ஃபுல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகும் குழந்தை அப்படின்றதுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலைக்கு குளிக்க வச்சுட்டு அந்த விபூதி எடுத்து அந்த உச்சந்தலையில லைட்டா வச்சு விடுவாங்க. அப்பதான் அந்த நீரை ஃபுல்லா எடுக்கும், பிள்ளைக்கு அப்பதான் உடம்பு சரியா இருக்கு, திரும்பவும் சளி பிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக வச்சு விடுவாங்க. எனக்கு இந்த விஷயம் நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. எப்பயுமே வந்து ஓடுற கால் நிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஓடிட்டே தான் இருக்கும், அடுத்தடுத்து நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேதான் இருப்போம் இல்லையா. அந்த வகையில உங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுங்க?
0: எங்களோட அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா மேடம், இப்போ பழங்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி எல்லாம் பாத்துருவீங்கன்னா ஒரு சேலையில வந்து ஒரு சின்ன பவுச் மாதிரி வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த நம்ம பட்டு சாரி வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த காலத்துல இருந்து வந்து நம்ம வாஷ் பண்றதே கிடையாது. இப்பதான் ட்ரை வாஷ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க மட்டும் பண்றாங்க. பட்டு சாரியோட தன்மை போக கூடாதுன்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா நம்ம சாரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனோமா உடுத்திட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு காத்தாடு போட்டோமா மறுபடியும் மடிச்சு உள்ள வச்சோமா அது பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் வேற ஸ்மெல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பட்டு சாரியில வந்து ஒரு லைட்டா இருக்கும். சோ அது வந்து முந்தி பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவுடர் ஒண்ணு அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க நேச்சுரலா. சோ அது முந்தி இருந்தது, இப்பதான் வந்து அந்த ரெண்டு நப்தலின் பார் பேர்ல வந்து இப்ப மறுபடியும் வந்து பச்சை வராம பூச்சி வராம இருக்கிறது காண்டி அது வந்து நம்ம வந்து பிரோல போட்டு வைக்கிறோம். அதையே நம்ம வந்து மறுபடியும் பாரம்பரிய முறையில நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சதுதான் நம்ம மதுரையோட ஸ்பெஷலே வந்து மல்லிகைப்பூ. சோ அந்த மல்லிகைப்பூவே நாம ஏன் வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்ல கொடுத்து நம்ம சாரீல வைக்கிற மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சதுதான் நாங்க இப்ப வந்து மல்லிகைப்பூ ஷேஷன் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து என்ன பண்றோம்னா மல்லிகைப்பூவை எடுத்து காய வச்சு அது வந்து ட்ரை பண்ணி செடியோட லீவ்ஸ் எல்லாமே நாங்க கலந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ண பிறகு ஒரு பவுடர் வரும். பவுடர்ஸ் வந்து நாங்க ஒரு கிளாத்ல கொடுத்து அதையே இப்போ சாரீஸ்ல வைக்கிற மாதிரி நாங்க கொடுக்கறோம். அது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்து நம்ம சாரிலையும் சரி, நம்ம ஹேண்ட் பேக்லயும் சரி, கபோர்டுலயும் சரி, குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்லயும் சரி, நம்ம எங்கயாவது ஊருக்கு போறோமா அந்த டிராவல் பேக்லயும் போட்டுக்கலாம், ஒரு கார் நம்ம வீட்டுல வந்து கார் டஸ்ட் பெட்ல வச்சிருக்கலாம். சோ

0: அது வந்து நல்ல ஒரு பிரசன்டான ஸ்மெல் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது இப்போ உங்களோட அடுத்த ஸ்டெப், அது இப்போ நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம்.
1: புதுசா நீங்க வந்து சேர்த்திருக்கீங்க.
0: ஆமாம்,
1: நறுமணம் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்?
0: நறுமணம் பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல்ன்றனால ஒரு 7 to 10 days வந்து நறுமணம் இருக்கும். சின்ன பிளேஸா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம்லேருந்து ஒரு 3 வாரம் வரைக்கும் அந்த நறுமணம் இருக்கும். ஒரு சின்ன கபோர்டு இருக்குன்னா அந்த ஸ்மெல் வந்து இருந்துட்டு, கொஞ்சம் பெரிய பிளேஸ் ஒரு பீரோல வைக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு 10 days நாங்கள் வந்து அந்த, ஏன்னா இது நேச்சுரல்ன்றனால ஸ்மெல் வந்து அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மீறி ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது நம்ம நேச்சுரல்ல நம்ம கொடுக்க முடியாது கண்டிப்பா.
1: ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றப்ப வந்து அது இவ்வளவு நாள் தான் வந்து அதோட வாசனை இருக்கும் அப்படின்றதையும் நீங்க பதிவு பண்றீங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து ஒரு உண்மையான வியாபாரத்துக்கு உங்களோட முன்னேற்றத்துக்குமே அந்த ஒரு பெரிய படியா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா
1: மேம், இந்த பூஜை பொருட்கள்னு நீங்க சொல்றீங்க, பூஜை பொருட்கள்ல வந்து நீங்க சந்தனம், குங்குமம், செந்தூரம், விபூதி இது எல்லாமே நீங்க தயார் பண்றது சொல்றீங்க. இது போக நீங்க வந்து அந்த மல்லிகை பெர்ஃபியூம் தயார் பண்றோன்றதையும் நீங்க சொன்னீங்க. இது போக இதுக்கு அடுத்து வந்து நீங்க வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இதோட வந்து சாம்பிராணி போடணும் டெய்லி நம்ம வீட்டுல, கப் சாம்பிராணி ஃபார்மெட்ல வந்து நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு 3 fragrance கொடுக்கறோம். ஜெனரலா வந்து பால் சாம்பிராணி நம்ம கொடுக்கறோம். இப்ப கஸ்டமரோட எதிர்பார்ப்புக்காண்டி ஒரு 3 வகையான ஃபிராக்ரன்ஸ் வந்து நாங்க கொடுக்கறோம். சோ ஒன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது வாடையில தரோம், ஒன்னு வந்து பால் சாம்பிராணியா ரெகுலர் அது ஒண்ணு கொடுக்கறோம், இன்னொன்று பாத்தீங்கன்னா தசாங்கம் ஸ்மெல்ல ஒரு சாம்பிராணி கொடுக்கறோம். சோ இந்த 3 சாம்பிராணியுமே கலந்து ஒரு கண்டெய்னர்ல கொடுக்கறோம். சோ டெய்லி ஒரு ஒரு ஃபிராக்ரன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல நறுமணமாகவும் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நாங்க வந்து அத்தர், அத்தர்ன்றது வந்து ஒரு சின்ன பாட்டில வந்து ரோலான் டைப் ஒன்று கொடுத்துருக்கோம். நேச்சுரலா முந்தி காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஜவ்வாது பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜவ்வாது பவுடரும் கொடுத்துட்டு இருக்கோம், அதே வந்து அத்தர் ஃபார்ம்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அது லைட்டா ரோலான் பண்ணி நீங்க ஜஸ்ட் காலையில நீங்க குளிச்ச உடனே லைட்டா போட்டு பாடியில எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஸ்கின் அலர்ஜி வராது. அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டே வந்து ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். அது ஒரு பெர்ஃபியூம் சில, அதுலயே நறுமணங்கள் நிறைய தரும். மல்லிகைப்பூ வாடை தரும், விபூதி வாடையில கொடுக்கறோம் நாங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சாக்லேட் ஸ்மெல் கொடுக்கறோம். அப்புறம் மஸ்க்னு ஒரு டிஃபரெண்ட் ஸ்மெல் ஒன்னு கொடுத்துட்டு இருக்கோம். சாண்டல் ரெகுலர்னு உங்களுக்கு தெரியும், மரிக்குழுந்து வாடை கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ்ல இருக்கிற லேடிஸ்க்கும் பசங்களுக்கு கொடுக்குற அந்த லாவெண்டர் ஸ்மெல் அது ஒன்னு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 10 வகையான வாடைகள் வந்து இந்த அத்தர்ல நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
1: அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பிடிக்கும், அதுல வந்து யாருக்கு எந்தெந்த மாதிரி பிடிக்கும்ன்றது வந்து அவங்கவுங்க சாய்ஸ் இல்லையா. அந்த மாதிரி வந்து வாசனையே வந்து நீங்க வந்து விதவிதமா நீங்க பண்றீங்க. நிறைய வந்து உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எந்த ஒரு பொருள் பண்ணாலுமே அந்த பொருள்ல வந்து அந்த வாடிக்கையாளருக்கு எந்த விதமான அலர்ஜி இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது, அதுல முழு கவனமா இருக்கீங்க. அதுவும் இல்லாம வந்து அதோட பொருளோட தரமும் குறையாம நீங்க பாத்துக்கிறீங்க. இது இயற்கை ரீதியாவும் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா.
0: கண்டிப்பா
1: அவங்களோட பயணம் வந்து தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் வெற்றிகரமா பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறோம். ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த மதுரை வானொலி நிலையத்துக்கும் நன்றி. நேயர்கள் அனைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இதுவரை பாரம்பரியமும் புதுமையும், இதில் பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கே பி ரேகா அவர்களுடன் நேர்முகம்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூன் மாதம் 3 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: உலக மிதிவண்டி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 3 தேதி இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அதன் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளை மக்களுக்கு உணர்த்தவும் ஐக்கிய நாடுகள் சபை 2018 இந்த நாளை

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் கண்ணாடியால் கட்டப்படும் உயரமான கட்டிடங்கள் பற்றி ஒரு சில துளிகள். நாகரிகம் பெருக பெருக அனைத்திலும் மாற்றம் காணும் நாம் கட்டிடங்களிலும் நிறைய மாற்றங்களை காண்கிறோம். முன்பெல்லாம் இரண்டடுக்கு கட்டிடங்கள், மூன்றடுக்கு கட்டிடங்கள் என்றாலே ஆச்சரியமாக பார்த்த காலம் போய் இன்று நம் கழுத்தை எவ்வளவு தூரம் வளைத்து பார்த்தாலும் ஒரு சில கட்டிடங்களின் உச்சியை காண்பது எளிதாக இல்லை. அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான உயரமான கட்டிடங்கள் அனைத்தும் கண்ணாடியால் கட்டப்பட்டிருக்கும். அது பார்க்கும்போது தோரணையாகவும் புதுவிதமாகவும் நம் கண்களை கவரும் வண்ணமும் அமைந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரியான கட்டிடங்கள் கண்ணாடியால் கட்டப்படுவதற்கு வெறும் அழகு மட்டுமே காரணமல்ல. அப்படின்னா வேற என்ன காரணம்னு இந்த தெரிந்து கொள்வோம் பக்கத்துல தெரிஞ்சுப்போமா? முதல் காரணம் மின்சார சேமிப்பு. எப்படின்னு கேக்குறீங்களா? உயரமான கட்டிடங்கள் கண்ணாடியால் கட்டுவதற்கு இது ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா, கட்டிடத்தின் வெளிப்புறத்திலிருந்து வரும் ஒளி கண்ணாடி வழியாக கட்டிடத்திற்குள் நுழைவதால் பகல் நேரங்களில் அதிக மின் விளக்குகள் எரிய வேண்டிய தேவை இருக்காது. அது மட்டுமல்ல, இதற்கான இன்னொரு காரணம் வெப்ப கட்டுப்பாடு. அது எப்படி அப்படின்னு குழப்பமா இருக்கா? அதாவது உயரமான கட்டிடங்கள்ல பயன்படுத்தும் கண்ணாடி ஒரு சிறப்பு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான கண்ணாடி வெளியிலிருந்து வரும் வெப்பமோ அல்லது குளிரோ இதுல எதுவானாலும் உள்ளே அனுமதிக்காதான். அதனால ஏசி அல்லது ஹீட்டரின் பயன்பாடு குறையறதுனால மின்சார சேமிப்புக்கு பேருதவியா இருக்குமா? அது மட்டுமல்ல, இந்த கண்ணாடி கட்டிடங்கள் இயற்கை ரீதியா ஏற்படக்கூடிய சூறாவளி, பூகம்பங்கள் இந்த மாதிரியான பாதிப்பிலிருந்தும் அதன் அழுத்தங்களை தாங்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டதால் அனைத்து காலத்திற்கும் ஏற்றதாக அமைகிறதாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கண்ணாடி கட்டடங்கள்ல தீ விபத்து ஏற்பட்டா தீ பரவும் அபாயமும் குறைவா. இதனால் தப்பிக்க நேரமும் கிடைக்கும். அதே மாதிரி கட்டிடமும் அதிக சேதாரத்தை சந்திக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்ணாடி

கட்டிடங்கள்ல குறைவான தூசி மற்றும் அழுக்கு தான் சேருமா. இதனால சுத்தம் செய்ய அதிக செலவு செய்ய வேண்டியதில்ல, செங்கல் சுவர்களை விட குறைவான பராமரிப்பே தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் மன ஆரோக்கியமே. இதில் பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்றதன் அவர்கள்.
1: வீட்டில் இருக்கும் பெண்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க இல்லாம அந்த ஃபேமிலியே வந்து கண்டிப்பா ரன் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து வேலைக்கு போறவங்களுக்கு கூட நம்ம 9 to 5 தான் வந்து ஜாப் இருக்கும். பட் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 24/7 எப்பயுமே வந்து வேலை இருந்துட்டே இருக்கிற மாதிரியான இருக்கும். சோ அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க. என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு செய்வாங்க. ஆனா என்னன்னா, தன்னை கவனிச்சுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. சோ பெண்கள் கண்டிப்பா அந்த மாதிரியா மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான நேரத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றப்ப நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நேரம் இல்ல. கண்டிப்பா அந்த பதில சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியது உங்களுடைய முதல் கடமை. நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கும். உங்க குடும்பம் உங்களை நம்பிதான் இருக்கிறப்போ நீங்க உங்களை கவனிச்சுக்க வேண்டியது ரொம்பயுமே வந்து முக்கியமான விஷயம். உடல் நலம்னாலும் சரி, மனநலம்னாலும் சரி, இரண்டுமே வந்து நீங்க கவனிச்சு நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்களை சார்ந்து இருக்கிற குடும்பமும் வந்து சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்க முடியும். சோ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ காலையில வந்து வீட்டுல இருக்கிறவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், வேலைக்கு அனுப்புறோம்னு இருக்கிறதோட வேலைகள் எல்லாமே நம்ம முடிச்சாலும் நமக்கு நிறைய நேரம் வந்து ஃப்ரீயா இருக்கிற மாதிரியான இருக்கும். அந்த நேரத்தை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லானு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஐடியலா இல்லாம பாத்துக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். ஏதாவது ஒரு ஒர்க்ல நம்மள என்கேஜ் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரெஷர் இல்லாம நம்ம இருக்கலாம். மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம்னா, குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்யுங்க. அது நீங்க ஆடலாம் பாடலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு எம்ப்ராய்டரி நீங்க பண்ணலாம், இல்ல படம் வரையலாம். எது ரொம்ப பிடிக்குமோ அது ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா காலையில இருந்து இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பிடிச்ச விஷயத்த செய்யறது அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்போ மைண்ட் வந்து நல்ல ரிலாக்ஸா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இருப்பீங்க. அப்போ ஸ்கூல்ல இருந்து வர்ற அந்த குழந்தைங்களை ரொம்ப அன்போட நம்ம வரவேற்கிறதுக்குன்னு முடியும். சோ நேரத்தை வந்து ஐடியலா இல்லாம நம்ம பாத்துக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்கள் வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மைண்ட் வந்து தேவையில்லாத தாட்ஸ் நம்ம யோசிக்கிறதுக்குன்னு தோணும், ரொம்ப ஓவர் திங்க் ஆகும். அப்படி இல்லாம நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்ல என்கேஜ் ஆகின்னு இருக்கிறப்போ மைண்ட் எப்பயும் வந்து ஹாப்பியா நம்ம பாத்துக்கிறதுக்குன்னு முடியும். குழந்தைங்களுக்கான உலகம்ன்றது தனி. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ள போய் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்குறப்போ குழந்தைங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட ஆசைகள் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க உலகத்துக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் அந்த குழந்தைங்களோட திறமைகள் என்னன்றதோ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய நிறைவேறாத ஒரு ஆசைகளா இருக்கலாம், இல்ல நம்ம விருப்பப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், அதை அவங்க மேல நம்ம திணிக்காம குழந்தைங்களோட திறமைகள் என்னன்றத நம்ம அறிஞ்சு அதுல அவங்க அந்த குழந்தைங்களை நம்ம கொண்டு வரப்ப அவங்களோட லைஃப் ரொம்பயுமே வந்து அழகானதான் இருக்கும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினருக்கான மேம்பாட்டு திட்டப் பணிகள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று தெரிவித்தார். பழங்குடியின சமூகம் கலாச்சார ரீதியாக மிகவும் செழுமையானதாகும் என்றும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சிக் கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைத்த குடியரசுத் தலைவர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைத்தார். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா வெனிசுலா நாடுகள் இடையேயான நட்புறவு, எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களை அறிந்து கொள்ளவும் வாய்ப்புகளை ஆராயவும் வெனிசுலா தூதுக்குழு பல்வேறு இடங்களை பார்வையிடும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரிய ஆற்றல் வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் வருடாந்திர

0: சூரிய ஆற்றல் திறன் அதிகரிப்பில் சீனா முதல் இடம் வகிக்கும் நிலையில் அமெரிக்காவை முந்தி இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் வலுவான கொள்கைகள், புதுமைகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் வாயிலாக இந்த சாதனை அளவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவின் தூய எரிசக்தி மாற்றம் வேகமெடுத்து வருவதாகவும், இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உலக அளவில் இந்தியாவை முன்னிறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் பேரிடர் குறைப்பு பணிக்குழுவின் முதல் நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்த், ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 பிரிக்ஸ் உறுப்பு மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்காசிய பதற்றத்தால் உலகம் முழுவதும் நிலையற்ற சூழல் காணப்படும் நிலையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை நிதிக்கொள்கை முடிவுகள் வெளியிடப்படும். CBSE 12வது வகுப்பு மாணவர் 40,000 பேர் தங்கள் மறு மதிப்பீட்டு விண்ணப்பங்களை எவ்வித சிக்கலும் இன்றி அதன் இணையதளத்தில் வெற்றிகரமாக சமர்ப்பித்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. UPI இணையவழி வங்கி சேவை, கடன் அட்டைகள் உள்ளிட்ட பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு இல்லாத மாணவரும் கட்டணம் செலுத்தும் வகையில் வங்கி பண பரிவர்த்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக மிதிவண்டி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பசுமையான எதிர்காலத்திற்கு மிதிவண்டி பயணம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள காணொலி செய்தியில் இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி பயணத்தை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று பிரதமரின் அழைப்பிற்கு ஏற்ப இப்பழக்கம் எரிபொருள் சேமிப்பை ஆதரிப்பதோடு நிலையான சுற்றுச்சூழல் போக்குவரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். கர்நாடக மாநில புதிய முதல்வராக திரு டி கே சிவக்குமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு தவர்சந்த் கெலாவட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மாவட்ட வாரியாக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும், திருச்சி மாவட்டத்திற்கு திரு ரமேஷ், தஞ்சை திரு வினோத், நாமக்கல் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர் திரு ராஜ்மோகன், புதுக்கோட்டை திரு முகமது பர்வேஸ், மதுரை மற்றும் தேனி திரு நிர்மல்குமார், தருமபுரி மற்றும் அரியலூர் திரு ராஜ்குமார், நாகை திரு ஷாஜகான், மயிலாடுதுறைக்கு திரு வெங்கட்சமணன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 3 கால பூஜை நடைபெறுவதை கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா காஞ்சிபுரத்தில். இங்க வந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேருக்கு பக்கத்துல வந்து யாரும் வர முடியாதபடி அந்த வீல் ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம். மறு தேர் சுற்றி வரக்கூடிய பாதையில 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து குடிநீர் வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டா இந்த தேர் வந்து நல்லபடியாக சிறப்பாக சென்று திரும்ப வந்து நிலைக்கு வரும் அளவிற்கு எல்லா வசதிகளும் செய்துள்ளது. எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்கள் பாழடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம்.
0: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால்

0: கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கத்தின் கீழ் அதனை அமைக்க ஆர்வமுள்ள தொகுப்பு அளவிலான கூட்டமைப்புகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், தனி நபர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்று கூறியுள்ளார். விருப்பமுடையோர் வரும் 12ஆம் தேதிக்குள் மாவட்ட வேளாண் அலுவலகங்களை அணுகுமாறு அறிவுறுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. இத்தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயால் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 1800042512997 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்றும், மேலும் புதிதாக தங்களது குறைகளை தெரிவிக்க வாட்ஸ்அப் என்னும் மாவட்ட நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும், பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அலுவலக வேலைநாட்களில் மாலை 3:30 முதல் 4:30 வரை சந்திக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
6: மத்திய அலை 720 kHz, திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
7: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
8: நாம் நிலத்தை கலப்பை கொண்டு 2 அல்லது 3 முறை நன்கு ஓட்டிய பிறகு, அதில் உள்ள களைகளெல்லாம் காய்ந்த பிறகு, கடைசியாக நம்ம ரொட்டவேட்டரை பயன்படுத்துவதற்கு முன்பு 1 ஹெக்டருக்கு 25 டன் சாண எரு வந்து பயன்படுத்த வேண்டும்.

0: அதனுடன் உயிர் திரவங்களான அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா இரண்டும் 2 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவில் அந்த மாட்டு சாணியருடன் கலந்து பயன்படுத்துவதன் மூலம் வேர் பிடிக்கும் திறன் மற்றும் காய்கறி பயிர்களை வேர்கள் மூலம் பரவும் நோய்கள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்படுகின்றன.
1: காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான

0: சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும்.
3: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி and I am Anuja Kumar with the midday news. The headlines. 21 people killed in a massive fire at a hotel in Delhi's Malviya Nagar. Prime Minister Narendra Modi expresses grief, announces an ex gratia of 2 lakh rupees to next of kin of each deceased. Trinamool Congress faces turmoil as expelled MLA Ritobrata Banerjee claims support of nearly 60 MLAs in West Bengal Assembly. Supreme Court forms high-powered expert panel to re-examine Aravali definition. Senior Congress leader D.K. Shivakumar to be sworn in as Chief Minister of Karnataka this afternoon. India becomes world's second largest solar growth market, surpasses USA in annual solar capacity additions. And in Indonesia Open Badminton, H.S. Pranoy and Ayush Shetty to play in men's singles this afternoon. And now the news in detail. 21 people lost their lives and 40 others were rescued after a fire broke out at a hotel in Malviya Nagar in Delhi this morning. DCP of South Delhi, Anant Mittal, said the fire has been successfully extinguished with the assistance of 8 fire tenders. Prime Minister Narendra Modi has expressed grief over the loss of lives in the fire incident. In a social media post, the Prime Minister said that authorities are providing all possible assistance to those affected. He also wished a speedy recovery to the injured. Mr. Modi also announced an ex gratia of 2 lakh rupees from the Prime Minister's National Relief Fund to be given to the next of kin of each deceased. The injured would be given 50,000 rupees. Vice President C.P. Radhakrishnan, Home Minister Amit Shah and Delhi Chief Minister Rekha Gupta have also extended condolence over their loss of lives. More from our correspondent.
4: The fire incident occurred at 8:48 this morning. Soon after the incident, teams from Delhi Fire Services, Delhi Police, the District Disaster Management Authority and other emergency response agencies were swiftly mobilized and launched rescue and relief operations. More than 40 people have been rescued and shifted to nearby hospitals for treatment. The fire has been brought under control with the help of 8 fire tenders. Rescue and search operations are still underway and all concerned agencies remain deployed at the site to provide every possible assistance to those affected. The cause of the fire is yet to be ascertained. Delhi Police has registered an FIR in connection with the incident. With Dipendra Kumar, Ankit Kumar, Akashwani News, Delhi.
3: West Bengal's former ruling party, the Trinamool Congress, is in turmoil and on the verge of split. Expelled TMC MLA Ritobrata Banerjee claims the support of nearly 60 MLAs, a number that could decisively shift the control in the assembly. His faction has already written to Speaker Ratindra Bose asking to be recognised as the real TMC. In a counter move, TMC announced Shobhandev Chattopadhyay as the leader of the house, with Ashima Patra and Nayan Bandopadhyay as deputies

0: கத்தி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ள பாடல்.
1: Feel like I'm falling, falling hard.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் மேம்.
1: ஃபுட்பால்ல இருந்து பவர் லிப்டிங் கேமுக்கு நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க இந்த பவர் லிப்டிங்ல வந்ததும் இதுல இருந்து நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க, கரெக்டா? ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஜேர்னி எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும், அத பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் நீங்க வந்து ஃபுட்பால் விளையாடிட்டீங்க. இப்ப ஜீரோல இருந்து திரும்பியும் நம்ம பவர் லிப்டிங் சேஞ்ச் ஆக போறோம். அப்ப உங்களோட அந்த மனநிலை எப்படி இருந்தது, இதுக்கடுத்து நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
3: எஸ் மேம், ஷுவர். அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு வீட்டில் வந்து இது மாதிரி வெயிட் லிஃப்டிங் போகிறேன்னு சொன்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டு பவர் லிஃப்டிங் வந்து கோச் தேட ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஏன்னா வெயிட் லிஃப்டிங் அண்ட் டோட்டல் ரேஞ்சே வேறு, பவர் லிஃப்டிங்கே ரேஞ்ச் வேறு, என்னுடைய ஃபீல்டு அது வேறு, இந்த ஃபீல்டு டோட்டலாக வேறு. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு அந்த டைமில், ஏன்னா வேறு வழி இல்லை. எங்கள் மம்மி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்களுடைய இன்ஸ்பைரிங் தான் என்னை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்ததுன்னு சொல்லலாம். அவங்க இப்படி பண்ணுறாங்க, ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், பவர் லிஃப்டிங்கே எடுத்துடலாம். அதில் பெஞ்சு, டெட்டு, ஸ்குவாட்ஸ், மூணு வேரியேஷன். ஸோ அதில் வெயிட் லிஃப்டிங்னா ஸ்னாச்சு அப்புறம் ஃபுல் ஹப் அப்படின்லாம் வரும். ஸோ அது வந்து பண்ணால் இன்ஜுரி ஆகிடும், அதுக்கு மெடிக்கல் செலவுலாம் யோசிக்கணும் அப்படின்னு தான் திக் பண்ணி அது வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். இதெல்லாம் ஓகே, ஸ்குவாட்ஸு ஓகே, கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும், லெக் பவர் இருக்குது, ஸோ டெட்லிஃப்ட்டும் லெக் பவர் இருக்குது, பெஞ்ச் ப்ளஸ்ஸும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஃபினிஷிங் ஒரு மைண்ட் செட் வச்சு தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். ஓகே இது கொஞ்சம் இன்ஜுரி ஆகாது, நம்ம ஒரு இதுவை பார்த்துப்போம். ஸோ மம்மிக்கும் எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் வீட்டில், வேறு வழி இல்லை, 1.5 வருஷம் தான் இருக்குது, அந்த கேம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் அதில் இருந்து 1.5 வருஷம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் உள்ளே போக ஆரம்பித்தேன். அதை யோசிக்கும் போதெல்லாம் நைட்டு எப்படி பண்ண போறோம், அதுக்கு அமௌண்ட் அதிகமாக ஆகணும், ஏன்னா டீம் கேம்லாம் கோச்சு காலேஜ் பார்த்துருவாங்க, இண்டிவிஜுவல் கேம்னா நம்ம இது பண்ணணும், எல்லாமே அதில் நம்ம காசு போடணும், அது ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், நிறைய ஹெல்த் ஃபுட்டுலாம் நிறைய எடுக்கணும், அதுக்கு பாடியே சேஞ்ச் ஆகிடும் டோட்டலாக. ஸோ அதுக்கெலாம் வேறு பண்ணணும், ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு அதில் ரொம்ப எஃபெக்டிவ் கொடுக்கணும், ஃபுட்பால் விட நிறைய மடங்கு அதில் பவர்

0: ஷிஃப்டிங் கொடுக்கணும். அப்படி யோசிக்கும் போது சரி ஓகே மைண்ட் செட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் மைண்ட் செட் எல்லாமே. ஸோ ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோச்சை தேட ஆரம்பித்தேன் கூகுளில் தேடி. இதை மாதிரி மயிலாப்பூரில் வந்து பகவதி மாஸ்டர் ஒரு ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறவர் கிடச்சாரு ஐசிஎஃப்ல. அவர் கிடச்ச உடனே ஓகே அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி சார் இது மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னே ஓகே நீ ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் பாபு மாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவர் ஓகே நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா பண்ணிட்டு
1: ட்ரை பண்ணும்போது உங்களோட ஏஜ் என்ன? ஏன்னா இந்த பவர் லிஃப்டிங்கில் ஏஜ் கேட்டகரிஸ் இருக்குதுன்னு.
0: ஆமாம்
1: இதில் நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து
0: நீங்கள் அப்போ வந்து சப் ஜூனியரில் இருந்தேன். அப்போ என்னுடைய இது வந்து ஒரு 18 அது மாதிரி தான் இருந்துச்சு 19 தான் இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம பெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபுட்டுக்கு எதுவுமே இல்லை. வீட்லேயும் நான் இந்த கேம் ப்ளே பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா சொன்னால் வீட்டில் விட மாட்டாங்க. ஏன்னா இது வெயிட்டு தூக்குறது நான் தான் இப்படி தூக்குறேன் பொண்ணு தூக்கி மேலே போட்டுக்க போகிறா அப்படின்னு வீட்டில் கண்டிப்பாக பயம் இருக்கும். ஸோ நான் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. நானும் அப்படியே யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்தது தான். உள்ளே வந்துட்டு அப்போ வந்து சப் ஜூனியராக இருந்தேன். பாடி வெயிட் வந்து 48 கேட்டகிரி. ஸோ என் பாடி அப்போ வெயிட் அப்போ 48 கேட்டகிரி அதில், ஆனால் என் பாடி வெயிட் வந்து 44-43 அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கேஜஸ் ஏறணும், நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணும். நாங்கள் அது காசு இல்லை. நான் இப்போ ஸ்பான்சர் கிட்ட கேட்கலாமோ அவங்க இல்லை நீ ஃபுட்பாலில் இருந்துட்டு இப்போ நீ திடீர்னு இதுக்கு மாறுற, நீ அதுக்கே நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தால ஏன் நீ ட்ரை பண்ணல, ஏன் இதுக்கு போகிற அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுனே தெரியல. சரி வர வழி இல்லை, நம்ம இன்னொரு இடத்துல ஸ்பான்சர் எதனா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடுறேன். நான் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. எல்லாரும் கிட்டத்தட்ட ஃபுட்பாலுக்கே வந்து நிறைய ஸ்பான்சர் தெரியாது. ஒரு 9 பிளேஸ்க்கு ஒரு கம்பெனி ஆச்சு நான் போயிருப்பேன். கிளப்ஸு கம்பெனி எல்லாருக்கும் போய் அங்கே ப்ளே பண்ணி காமிச்சு தான் ஏதோ ஒன்று செலெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பவர் லிஃப்டிங்னா நான் மறுபடியும் போகணும் மறுபடியும் அதுவும் நான் ட்ரை பண்ணேன் பட் அவ்வளோ எனக்கு கிடைக்கல. யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணா எப்படி தூக்குவா, இவ பார்த்தா தெரியல இவ தூக்குற மாதிரி அப்படின்னா எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஒரு ட்ரிக்கல் ஆகிடுச்சு. என்னடா இது என்னை பார்த்தா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படியாவது நான் பண்ணி காமிக்கணும் அந்த ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். ஏன்னா வீட்லேயும் சொல்லிட்டு வந்துட்டேன் இப்படி நடுநிலைப்பாக நிற்கிறேன் ஏதோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு மார்னிங் வந்து ஃபுட்பால் அட்டன் பண்ண போயிடுவேன். 4:00 ஏந்துச்சி அது கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் கிளாஸ் 2 hours அப்படி ஈவினிங்கு 4:00 பண்ணி கூட்டுப்புறம் அந்த பஸ்ஸில் வரத்துக்கு வந்து 1 hour ட்ராவல் அது மாதிரி போயிடுது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அது ஒரு 2-3 hoursக்கு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரூமுக்கு போகவே 11:30 ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே வந்து 3-4 hours தான் ஸ்லீப் டைமிங்கே. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. பண்ணவோ 3 hours தான் ஸ்லீப் பண்ணுவேன், மறுபடியும் எழுந்திருப்பேன், ஃபுட்பால் அட்டன் பண்ணுவேன், காலேஜ் இப்படியே வந்து அந்த ஒன்று விஷயம்.
1: நீங்கள் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ்
0: பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு காலேஜ் இருந்தால் அதை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன், வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவே போயிட்டுருந்தனால நான் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பவர் லிஃப்டிங்கில் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப இப்படி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் அதை அட்டன் பண்ணிட்டு டயர்டாயிடுச்சு. 2 கேம்னால யாராலையும் இதை ஆக்சுவலி பண்ண முடியாது எடுத்து. ஏன்னா 2 வேறு வேறு வேரியேஷன், ஃபுட்பால் வேறு பவர் லிஃப்டிங் வேறு, டோட்டலாக அது எல்லாமே வேறு மாதிரி ஸ்ட்ரகிள், ரொம்ப ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ண அந்த டைம். அப்போ சரி வேறு வழி இல்லை, இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம பெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு நான் ஏதோ நடக்கிறது நடக்குது, நடந்தால் சரி தான், பாசிட்டிவாகவே நான் போய் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக வந்து பவர் லிஃப்டிங் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வருது, ப்ளே பண்ணுறேன் கோல்ட் மெடலிஸ்ட் ஃபஸ்ட் டைம் என்னோடய இதில் வாங்கி. அது சென்னை டிஸ்ட்ரிக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க, அவர் என்னுடைய கேட்டகிரியில் ஒரு 10 பிளேயர் வந்தாங்க. ஆனால் பட் நான் ஃபஸ்ட்டாக நிற்கிறோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு. ஏதோ வேறு ஒரு கேம் வந்து இப்போ ஒரு கேம் வந்து ஃபஸ்ட்டிங் நம்ம கரெக்டாக மேலே ஜாயின் பண்ணுறேன்னா ஆகஸ்ட்டில் வந்து அந்த கேம் வருது. வந்தோன்னே இங்கே சென்னையில்தான் நடந்தது. அதில் ஃபஸ்ட்டு கோல்ட் மெடலிஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. ஆனால் யார்கிட்ட சொல்ல முடில, வீட்லேயும் சரி எங்கள் கோச் கிட்ட சொல்லி அது வீட்டுக்கு தெரியாமல் நானாக ஒரு அவார்ட் வாங்கினோன்னே அதை கையில் பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. பரவாயில்ல நம்ம இவ்வளோட அவார்ட் வாங்கியிருக்கோம், நம்மளுடைய வலுவை கொடுத்து இவ்வளோ பெரிய அவார்டை வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஓகே நெக்ஸ்ட்டு போவோம் ஸ்டேட் லெவலும் கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கும் செலக்ட் ஆகிட்டு அது நவம்பர் டைமில் வந்தது. அது மதுரையில் அட்டன் பண்ணேன், அதுலேயும் ஃபர்ஸ்ட் பிளேஸு. அப்படி அடிச்சு ப்ளே பண்ண பண்ண நான் அதை எப்படின்னா அந்த ஃபுல் ஃபோக்கஸ் நான் அதில் கொடுத்துட்டேன். அதை நான் பண்ணுறதையெல்லாம் நான் தூங்கும் போது நினச்சிக்கிட்டே தூங்குவேன், எல்லா பவர் லிஃப்டிங் தான் எல்லாமே நம்ம இதில் நல்லா க்ரோத் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணனால ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்டில் கோல்ட் மெடலிஸ்ட், அதே ஸ்டேட்டில் கோல்ட் மெடலிஸ்ட், அப்படியே நேஷ்னலும் செலக்ட் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 6 months தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாத்துலேயும் கோல்டு கோல்டு.
1: வந்து ஒரு 6 years ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே வந்து ஒரு 6 months நடந்துருச்சு. 6 years வந்து எந்த ஒரு வெற்றியுமே

0: தக்காத ஒரு திடீர்னு ஒரு 6 மந்த்ல வந்து எல்லாமே பாத்துட்டீங்க. டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து நேஷனல் லெவல் வரைக்கும் எல்லாமே போயிட்டு வின் பண்ணிட்டீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கேம் விளையாடுறாங்க, ஸ்போர்ட்ஸ்க்குள்ள இருக்காங்க. அவங்க சிலர் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இது வரலையோ, நம்ம வின் பண்ணல அப்படின்னே ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் அதை ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு வரல போல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவங்க அப்படியே விலகிடுறாங்க. அந்த போல விலகிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: ஷுவர் மேம், ஆக்சுவலி என்னன்னா இப்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா பவர் லிப்டிங் பண்ணா எங்க அம்மாவுடைய இன்ஸ்பைரிங் அதுல இருக்கு. ஸோ அவங்க இவ்வளோ வெயிட்டு தூக்குறாங்க, நம்ம கண்டிப்பா தூக்கியே நம்ம யாருன்னு காமிக்கணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னே நான் யோசிச்சேன். அதை நான் ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு போனேன். ஃபுட்பால் விட நான் ஃபுட்பாலை தான் ஃபஸ்ட்டு லவ்வே வச்சது. ரொம்ப எனக்கு அதுதான் எல்லாம் அப்படின்னு இருந்தேன். பட் அதை கை கொடுக்காத ஒன்றே வேற கோம் செட் பண்ணதான். அது ஏன்னா எங்கள் மம்மியால் தான். எங்கள் அம்மா அவ்வளோ வெயிட் தூக்குறாங்க, நம்ம எதாவது பண்ணி நம்ம யாருக்குன்னா காமிக்கணும், நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், வீட்டில் வேற இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு லவ் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்தேன். இது நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஏன்னா என் கூட நாங்கள் காலேஜில் ப்ளே பண்ணவங்களே தேர்ட் இயர்லேயே அதுக்கப்புறம் விட்டு வேற ஒரு கரியர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது கண்டினியூ பண்ணணும் அவங்களுக்கு தோணலை. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள் மேம். இப்போ எப்படி சொல்லுது, 11 பீப்புள்ஸ் உள்ளாடுறாங்க, கொஞ்சம் பேர் தான் கிடைக்குது, கொஞ்சம் பேர் கிடைக்க மாட்டேது. அவங்க மனநிலை எப்படி இருந்தால் ரொம்ப மோசமாயிடுது. ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள் தான் நானும் இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் தேர்ட் இயர் வந்தோடனே எனக்கு கிடைக்காது, இந்த 10 பீப்புள்ஸ் அப்போ தான் கிடைக்கும். ஆனால் முன்னாடியே நான் டிசைட் பண்ணிட்டேன், அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி அப்போ இல்லை, இது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பட் அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம் நம்பிக்கை இருந்துச்சு, அந்த நம்பிக்கையோடு போனாங்க. பட் அது கடைசியில் வந்து அது வேற யாருக்கோ போயிடுச்சோடனே அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுது, இப்போ நம்ம அவ்வளோ நம்பிக்கையோடு போயிட்டு கடைசி நிமிஷத்தில் வேற யாருக்கு போயிடுச்சுன்னா அவங்க மனநிலை ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ பட் இருந்தாலும் வேறோட ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு யாரும் பார்க்கறதில்ல, அப்படியே போகணும்னு விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்ல போனால் ட்ரை பண்ணால் கிடைக்கும்.
0: இப்போ நீங்கள் வந்து நேஷனல்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது?
1: கரெக்டாக நேஷனல்ஸ் வந்து 2023 வர முடிஞ்சோடனே 2024 நேஷனல் வந்து மே மந்த்து. ஸோ அப்போ தான் வந்து நான் முடிக்க போகிறேன் காலேஜும். மே வந்தால் காலேஜும் முடிய போதும், அதுவும் முடிய போகிறேன். ஸோ நேஷனல்ஸ் போயிட்டேன்னா எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி நானும் நேஷனல்ஸ் முடிச்சு காலேஜ் முடிஞ்சிச்சு, இதுவும் முடிய போகுது. ஸோ அந்த ஹாப்பினஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தேன். நேஷனல் போனேன், நேஷனலையும் குட் மெடலிஸ்ட். உள்ள இந்த பவர் லிஃப்டிங்ல கால் எடுத்து வச்ச உடனே என் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு.
0: ஒன் சைட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடி இருக்கீங்க, அடுத்த ஒரு 1.5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் லிஃப்டிங் பண்ணிருக்கீங்க. மொத்தமா ஒரு 3 இயர்ஸ் காலேஜ் படிக்கும் போது நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லயே உங்களோட நேரம் வந்து முழு நேரமும் அதில் தான் போயிருக்கு. அப்போ நீங்கள் ஸ்டடீஸை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க?
1: அது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெச்ஓடி மேம் சொல்லிட்டாங்க இவன் இதை மாதிரி பண்ணுறா. ஹெச்ஓடி மேம் ஃபஸ்ட் ஹோப் வைக்கலை, ஃபுட்பால்னால ஹோப் வச்சாங்க. பவர் லிஃப்டிங்லாம் யோசிச்சாங்க, இது வெயிட் லிஃப்டிங் திடீர்னு வேற கேம் போகிறாளே புதுசாக இருக்கே அப்படின்ட்டு. அது யோசிக்கும் போது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் ஸ்ட்ராங் உமன் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். அப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க, பரவாயில்ல இவ பேரை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களே வந்து எங்கள் காலேஜ் ஹெச்ஓடி மேம் கிளாஸ் டீச்சர் எல்லாரும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து படிக்க வச்சாங்க, இதை படி, இந்த கொஸ்டின் வரும், இதை பண்ணா நீ பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க.
0: இப்போ நீங்க வந்து வேற கண்ட்ரில போய் விளையாடுறீங்க, டோட்டலாக வந்து உங்களோட லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கிளைமேட்டுமே வேறு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு பவர் லிஃப்டிங் இருந்தாலுமே நம்ம ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்போ சில இஷ்யூஸ்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபுட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க?
1: ரஷ்யா போயிட்டேன், போயிட்டு ரொம்பவே இங்கே வந்து கிளைமேட் டோட்டல் ரொம்ப இங்கே வெயில் அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும். அங்கே ரொம்பவே -10 இருக்குது, மேலேருந்து பண்ணியாக கொட்டுது. நான் ஃபஸ்ட் டைம் அதை பண்ணியை பார்க்குறேன், என்னடா இது எப்படி இருக்குது. நான் அந்த டிவியில் கூட நான் பார்த்ததில்லை மேம், அங்கே போய் தான் நேர்லேயே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு என்ன எப்படி இருக்கோ ஐயோ இங்கே எப்படி இருக்க போகிறோம். அந்த பணியுடனே எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கோட்லாம் வாங்கிட்டு போயிட்டேன், அங்கே ஷூட் எல்லாமே அந்த ஷூஸ் வாங்கிட்டு போயிட்டேன், அந்த கேப் எல்லாமே வாங்கிட்டு போய் தான், கையில் க்ளவுஸ் எல்லாமே வாங்கிட்டு போயாச்சு. ரூம் கொடுத்தாங்க, அங்கே எனக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் பார்த்தா கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது, ஃபுட்டு டோட்டலாக வேறு. அங்கே ரைஸ் பார்க்க முடியாது, நம்ம இங்கே எப்படி ரைஸ் எல்லாமே சாப்பிட்றாங்களா, ரைஸ் சுத்தமாக இல்லை, அவங்க வேறு மாதிரி பிடிக்கவே இல்லை. அதனாலேயே நான் எடுத்துகிட்டு வந்த நட்ஸு அது நான் அது இல்லாமல் இது தெரிஞ்சதான் நான் வீட்டிலேருந்தே நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஆனால் பட் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, வேறு வழி இல்லை, அங்கே இருக்க ஃபுட்டே சாப்பிட்றதாயிடுச்சு. தூக்குனது 165 kg டோட்டலாக, ஏன்னா பாடி வெயிட் கம்மியாச்சுனாலும் லோடு கம்மியாயிடுச்சு. சரி ஓகே, நம்மளும் லோடு கம்மியாக பண்ணியிருக்கோம், ஏதோ ஜஸ்ட்டு வந்துட்டு போகணும், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வச்சுட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கடைசியில் யாரும் மயக்கை பிடிச்சி கஸ்தூரின்னு கூப்பிட்டோன்னே தான் என் மூஞ்சில் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தது எங்கள் மம்மி தான் திங்க் பண்ணேன், ஐயோ மம்மி இல்லையே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தோம், ஒரு மம்மி

0: ஒரு பலன் கிடச்சிருக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு, மம்மியும் இதுக்கப்புறம் ஒர்க் போக மாட்டாங்க, ஓகே அவ்வளோ ஹாப்பி.
1: பேசுறதே வந்து தெரியுது, ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் லெவலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. கேமில் எனக்கு இதுதான் லாங் டேர்ம் விஷன், இது ஒரு ஷார்ட் டேர்ம் விஷன் இருக்கும்ல, அது என்ன அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
0: எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியோட மம்மியும் வந்து ஒர்க் இல்லாமல் ஸ்டாப் பண்ணிட்டால் போதும், ஏன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க அதை வலு தூக்கிட்டு, நைட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம். தென் வந்து எனக்கு வந்து லாங் டைம் இது ட்ரீம்னா வந்து வேர்ல்ட் சாம்பியன் இருந்தது, பட் எங்கள் அம்மாவோடய இதுவால் தான் நான் இவ்வளோ தூரம் போனோம் அச்சீவ் பண்ண அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எதனா ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது அங்கீகாரம் கிடச்சிச்சுன்னா, ஜாப்ஸ் ஏதாவது கிடச்சா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்காக நிறைய மெடல் இந்த இந்தியாவுக்காக கண்டினியூ பண்ணி இந்தியாவுக்காக நிறைய அவார்ட்ஸ் காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மேம்.
1: உங்களோட இந்த லாங் டேர்ம் விஷனா கேமை நீங்க கண்டினியூ பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கிறதுக்கு எங்க ஆகாஷ்வாணி சார்பா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4.9 சென்டிமீட்டர், ஊத்து 8 சென்டிமீட்டர், காக்காச்சி 7 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 6 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நல்லத்தங்கால் நீர்த்தேக்கம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், புல்லம்பாடி, ஊத்துக்குழி, மொடக்குறிச்சி, கள்ளக்குடி, புதுச்சத்திரம், சின்னக்கல்லாறு, உப்பாசி, தானியமங்கலம், கொடுமுடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பெருந்துறை, சமயபுரம், நந்தியார்த்தலை, தேக்கடி, மாயனூர், கிருஷ்ணராயபுரம், ஏத்தாப்பூர், பேச்சிப்பாறை, குழித்துறை, சின்கொனா, வால்பாறை, லால்குடி, கொல்லிமலை, ஆனைமடுவு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மங்களாபுரம், கள்ளன்றி, சித்தாறு, அடையாமடை, மதுரை, பெரம்பலூர், தேவாலா, திருப்பரப்பு, பெரியாறு, ஈரோடு, நாகர்கோவில், சிட்டம்பட்டி, சென்னிமலை, பெரியநாயக்கன்பாளையம், சிங்கம்புணரி, உத்திரமேரூர், கரூர், வாழப்பாடி, சிவலோகம், மதுரை வடக்கு, திருச்சிராப்பள்ளி, வாழப்பாடி, வாடிப்பட்டி, களியல், திருப்பதி சாரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மோகனூர், பார்வுட், கொளச்சல், கோழிப்போர்விலை, குடலூர் பஜார், ஆரணி, திருப்பத்தூர், வேடசந்தூர், தள்ளாக்குளம், வீரகனூர் அணை, வைகை அணை, காரியாக்கோவில் அணை, அரவக்குறிச்சி, சூரலக்கோடு, கொட்டாரம், மேல்குடரூர், சிறுவாணி அடிவாரம், சோழவந்தான், மேலூர், வேடசந்தூர், பாலமூர், முக்கூடல் அணை, பெருஞ்சாணி அணை, பேரையூர், இரணியல், திருப்பூர் தெற்கு, ஆத்தூர், ஹாரிசான், உட்பிரையர், குப்பனம்பட்டி, நாவலூர், கொட்டப்பட்டு, காங்கேயம், ஆண்டிப்பட்டி, நாகர்கோவில், வட்டமலை நீர்த்தேக்கம், கங்கவள்ளி, கெலவரப்பள்ளி அணை, தக்கலை, கன்னியாகுமரி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், புத்தன் அணை, ஆம்பூர், நாமக்கல் ஆட்சியரகம், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, ஒடஞ்சத்திரம், திருமூர்த்தி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன்

பலத்த இடிமழை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வானிலை நாளையும் தொடரக்கூடும். 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர்

வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை பொழியக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. இத்துடன் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரள முதம் கேட்போமா?

போக எண்ணி பொருந்தாத பெருந்தீமைகளை ஒருவன் செய்தாலும் முரண்பட்ட எண்ணத்தால் அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாமல் இருப்பதே தலைமையானது. குறள் எண் 852 அதிகாரம் இகல்.

0: தொகை எண்ணி பொருந்தாத பெருந்தீமைகளை ஒருவன் செய்தாலும் முரண்பட்ட எண்ணத்தால் அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாமல் இருப்பதே தலைமையானது. குறள் எண் 852 அதிகாரம் இகல்.
1: குறள் முதமிடம் பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இப்போது இடம்பெறுவது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி

0: तो श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम गौरा देवी, और इसी के साथ हमारा आज का प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி.
4: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
5: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
4: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
5: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்க முன்,
6: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
7: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
9: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன். 7:25 பண்ணைச்செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 4வது பகுதி. காய்கறி பயிர்களில் முதல்

0: ஜெயக்குமார் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசையில் டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணைசை, எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா, 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 எஃப்எம் கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:30 இளைய பாரதம், கவிதை மனம் மலரும் தருணம், எளிய நடையில் சங்கத்தமிழ், புறநானூறு பாடல்கள், பங்கேற்பவர் எஸ் ராகுல். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா அபிஷேக, 11:10 அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 11:45 திரைகானம். நாளை நிகழ்ச்சிகள் மத்தியலை 720 கிலோஹெட்ஸில், நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, இதில் தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சு செந்திலாண்டவன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், 7:35 உங்கள் கவனத்திற்கு, வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை, 7:45 நகர்வலத்தில் குறைந்து வரும் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம், ஆர் வெங்கடேஷ் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கு செயல் கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம், இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எம்ஏ அபிநயா அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பாரத பிரதமரின் வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 என் உயிர் தோழி நம் விருந்தினர் பெண்கள் அன்றும் என்றும் உரை வழங்குபவர் பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள், மனம் வளரட்டும் பதின்பருவ குழந்தைகளின் மனநிலை பற்றிய உரை வழங்குபவர் மனநல ஆலோசகர் எஸ் எம் சி ரோகிணி அவர்கள், அறுசுவை அரங்கம் சமையல் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளோரன்ஸ் துரை, நலம் நம் கைகளில் மருத்துவ குறிப்புகள் வழங்குபவர் திலகபதி, இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Union Cabinet has approved one-time budgetary support of 10,000 crore rupees for oil marketing companies to provide ATF price stabilization support to Indian Airlines for their domestic and international operations. The support will be provided to companies to facilitate stable ATF pricing for airlines during the ongoing period of exceptional fuel price volatility arising from the West Asia crisis. Briefing media in New Delhi today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said this is a self-sustaining revolving fund which will help to stabilize ATF prices for scheduled Indian carriers.
2: ATF price stabilization fund mein
3: a self sustaining revolving fund has been established under the ATF price stabilization fund. Airline carriers who want to participate in this will be provided aviation turbine fuel at a stable price during the current crisis. This is expected to significantly reduce the adverse impact on the aviation sector where over 70 lakh jobs had started to be affected by the ongoing stress in the industry.
2: Laga tha because of the stress in the sector wo isse significantly mitigate hoga.
1: ATF price stabilization support will be in force for a period of 36 months. International ATF prices have increased 2.5 times from 60.5 rupees per litre in March to 142 rupees per litre in May this year due to the crisis in West Asia. The Union Cabinet has also approved a scheme for support to the National Capital Region Planning Board for replacement of old trucks and buses in the Delhi NCR area with a financial outlay of 9,585 crore rupees. The Cabinet Committee on Economic Affairs has also approved the construction of a new coastal highway from Rameshwar to Paradeep in Odisha, spanning a

0: total length of over 163 kilometers. He said the total cost of the project will be over 8,300 crore rupees. In Karnataka, senior Congress leader D.K. Shivakumar was sworn in as the 25th Chief Minister of the state today. Governor Thavarchand Gehlot administered the oath of office. Dr. G. Parameshwar, who held the home portfolio in the Siddaramaiah cabinet, was sworn in as Deputy Chief Minister. 12 legislators also took oath as cabinet ministers. Several senior Congress leaders, including Lok Sabha Leader of Opposition Rahul Gandhi and Congress President Mallikarjun Kharge, Chief Ministers of Telangana, Kerala and Himachal Pradesh attended the ceremony. Prime Minister Narendra Modi has congratulated D.K. Shivakumar on taking oath as Chief Minister. In a social media post, Mr. Modi conveyed best wishes to him for his tenure. In West Bengal, political developments have intensified amid indications of a split in the Trinamool Congress. Expelled TMC MLA Ritobrata Banerjee has staked claim to the post of Leader of Opposition in the State Assembly, claiming the support of 58 legislators. According to Assembly sources, a letter signed by 58 MLAs was submitted to Speaker Ratindra Bose, seeking recognition of Banerjee's faction as the real Trinamool Congress. The group has nominated Akhruz Zaman, MLA from Raghunath Ganj in Murshidabad, as Chief Whip. Meanwhile, the Trinamool Congress has announced Shobhan Dev Chattopadhyay as Leader of the House, with Ashima Patra and Noyana Bondopadhyay as Deputy Leaders and Firhad Hakim as the Chief Whip. In a massive fire at a hotel in Malviya Nagar in Delhi, 21 people lost their lives while 40 were rescued this morning. DCP of South Delhi, Anant Mittal, said the fire has been successfully extinguished with the assistance of 8 fire tenders. Rescue and search operations are underway. The cause of the fire is yet to be ascertained. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief at the loss of lives in the fire incident. Benchmark domestic equity indices ended with moderate losses today. The BSE Sensex dropped 304 points to close at 74,346. The NSE Nifty slipped 78 points to settle at 23,406. The broader market at the National Stock Exchange also ended in the negative zone. In badminton, India's Ayush Shetty entered the second round of the Indonesia Open Super 1000 after defeating China's Wang Hongyang in a comeback victory, winning 8-21, 22-20, 21-15. India also registered a notable win in mixed doubles with Rohan Kapoor and Ritwik Agarde, defeating Chinese Taipei's Yang Po Suan and Hu Lingfang. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: நந்தினி இன்னமும் படகையும் கப்பலையும் பார்த்து கொண்டிருந்தாள். படகிலிருந்து பழுவேட்டரையர் கப்பலில் ஏறுவதை பார்த்தாள்.
4: நல்ல வேளை, பத்திரமாக ஏறிவிட்டார். எவ்வளவு வீரராயிருந்தாலும் வயதாகிவிட்டதல்லவா?
3: படகிலிருந்து கப்பலில் ஏறும்போது தடுமாறாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு கவலையாயிருந்தது என்றாள். பல்லவன் ஏமாற்றமடைந்தான். கிழவனிடம் இவளுக்கு இவ்வளவு பரிவு ஏன்? படகிலிருந்து அவன் கடலில் விழுந்து இறந்தால்தான் என்ன? நாட்டுக்கும் க்ஷேமம், இவளுக்கும் விடுதலை. எதற்காக இவ்வளவு பரிவு காட்டுகிறாள்?
4: கிழவருக்கு சோழகுலத்தாரிடம் எவ்வளவு அபிமானம் என்பது இன்றைக்குத்தான் எனக்கு தெரிந்தது.
3: இளவரசருக்கு ஆபத்து என்றதும் எப்படி துடிதுடித்து போய்விட்டார்?
4: ஐயா, இளவரசர் தப்பி பிழைத்திருக்க கூடுமல்லவா?
3: இறந்துதான் போயிருக்க வேண்டும் என்பது நிச்சயமில்லையே என்றாள் நந்தினி.
5: நிச்சயமில்லை, ஆனால் அப்பேற்பட்ட சுழற்காற்றில் கடலில் குதித்தவர் பிழைத்திருப்பது அசாத்தியம். விதியின் போக்குக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றான் பல்லவன்.
4: இதற்கு விதி காரணமில்லை, அந்த பழையாறை ராட்சசியின் பேராசைதான் காரணம். தங்களுக்கு தெரியுமா ஐயா, குந்தவை தேவிக்கு சோதிடத்திலும் ரேகை சாஸ்திரத்திலும் அபார நம்பிக்கை. தம்பியின் ஜாதகத்தையும் கைரேகையையும் பார்த்து வைத்துக் கொண்டு அவன் மூன்று உலகையும் ஆளும் சக்கரவர்த்தியாகப் போகிறான் என்று நம்பிக்கை வைத்திருந்தாள். ஐயோ பாவம், அந்த அருமை தம்பிக்கு இந்த கதி நேர்ந்தது என்று அறியும்போது அவள் எவ்வளவு கஷ்டமடைவாள். அந்த சமயம் நான் அவள் கூட இருந்து ஆறுதல் சொல்ல

0: வேண்டும் போல இருக்கிறது. இவ்விதம் கூறிய நந்தினியின் குரலில் குதூகலம் துணித்தது. பல்லவன் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு போனான். பிறகு தன் செவிகளில் தான் கோளாறு என்று தீர்மானித்துக் கொண்டான்.
1: ராணி, தாங்கள் எதற்காக ஆறுதல் சொல்ல வேண்டும்? அவளுடைய பேராசையினால் நேர்ந்துவிட்ட விபரீதம் தானே இது? அதற்காக அவள் கஷ்டப்பட வேண்டியதுதான்.
0: அது எப்படி ஐயா? அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் துளித்தால் நெஞ்சு பதறுகிறவர்கள் சோழ நாட்டில் 10,000 பேர் இருக்கிறார்கள். அவள் சக்கரவர்த்தியின் செல்வ புதல்வி, 3 உலகிலும் ஈடு இணையற்ற அழகி.
1: நானும் ஒரு சமயம் அவ்வாறுதான் நினைத்திருந்தேன். அதாவது தாங்களை பார்ப்பதற்கு முன்னால்.
0: என்னை பார்த்த பிறகு என்ன நினைக்கிறீர்கள்?
1: குந்தவை தேவியின் அழகு தங்கள் பாத சுண்டு விரலின் அழகுக்கு இணையாகாது என்றுதான்.
0: இப்போது இப்படித்தான் சொல்லுவீர்கள். நாளைக்கு அவளை பார்த்தால் நான் ஒரு தீ உலகில் இருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவீர்கள்.
1: ஒரு நாளும் மாட்டேன். தேவி, என்னை சோதனை செய்து பாருங்கள் என்றுதான் சொல்லுகிறேனே. தங்கள் கட்டளை இன்னதென்று இக்கணமே தெரிவியுங்கள்.
0: கட்டளையிடும் பாத்தியதை எனக்கு கிடையாது ஐயா. விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறேன். பெரிய பழுவேட்டரையரை நான் மணந்த பிறகு சோழ நாட்டில் பிளவும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாக சிலர் அவதூறு சொல்லுகிறார்கள். அது பொய் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன். அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன்.
1: பார்த்திபேந்திரன் சிறிது ஏமாற்றமடைந்தான். நந்தினி அவளுக்காக ஏதோ ஒரு கஷ்டமான காரியத்தில் தன்னை ஏவுவாள் என்று எண்ணியிருந்தான். அதை நிறைவேற்றி அவளை மகிழ்விக்க ஆர்வம் கொண்டிருந்தான். ஆனால் அவள் ராஜ்யகாரியத்தை பற்றி எதுவோ சொல்லுகிறாள்.
2: சொல்லுங்கள் ராணி, தங்கள் விருப்பம் எதுவாயிருந்தாலும் சொல்லுங்கள் என்றான்.
0: ஐயா, சோழ நாட்டில் அமைதி ஏற்படாமல் தடுத்து வந்தவள் இளைய பிராட்டி. அவளுடைய அகம்பாவத்தினால் சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தர அதிகாரிகளையும் கோபம் கொள்ளச் செய்தாள். தம்பி அருள்மொழிவர்மனை எப்படியாவது இந்த சோழ நாட்டு சிம்மாசனத்தில் ஏற்றிவிட வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. இதனால் சமரசம் ஏற்படாமல் தடுத்து வந்தாள். இப்போது அந்த காரணம் போய்விட்டது. இனிமேல் சமரசம் செய்து வைப்பது சுலபம். கேளுங்கள் ஐயா, தாங்கள்தான் சொன்னீர்களே, மந்திரிகளும் மற்ற பெருந்தர அதிகாரிகளும் சுந்தர சோழருக்கு பிறகு மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட விரும்புகிறார்கள். சக்கரவர்த்தியும் அதற்கு இணங்கிவிட்டார்.
2: அப்படியா தேவி?
0: ஆம் ஐயா. இல்லாவிடில் இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வர கட்டளையிட்டு இருப்பாரா? ஆனாலும் அது சரியல்ல என்பது என் கருத்து. சமரசமாக தீர்த்து கொள்வதற்கு இடம் இருக்கிறது. வெள்ளாற்றுக்கு வடக்கே உள்ள ராஜ்யத்தை ஆதித்த கரிகாலருக்கு என்றும் தெற்கே உள்ள பகுதியை மதுராந்தகருக்கென்றும் பிரித்து கொள்ளலாமே. தங்கள் முன்னோர்கள் பல்லவ மகா சக்கரவர்த்திகள் தொண்டை மண்டலத்தை ஆள்வதுடன் திருப்தியடையவில்லையா? பூர்வீக சோழ மன்னர்கள் 2 வெள்ளாற்றுக்கும் இடையே உள்ள ராஜ்யத்துடன் திருப்தி அடையவில்லையா?
2: தேவி, இதையெல்லாம் எதற்காக என்னிடம் சொல்லுகிறீர்கள்? எந்த சாம்ராஜ்யம் எப்படி போனால் எனக்கென்ன? யார் எந்த ராஜ்யத்தை ஆண்டால் எனக்கென்ன?
0: ஐயா, தாங்கள் ஆதித்த கரிகாலரிடம் உண்மை விசுவாசம் உள்ள சிநேகிதர் என்று எண்ணினேன்.
2: பிறருக்கு விசுவாசமாயிருந்து பிறருடைய புகழுக்காக போராடி பிறருடைய நன்மைக்காக உழைத்து இத்தனை நாளும் கழிந்தாகிவிட்டது. இனிமேல் எனக்காக நான் வாழ விரும்புகிறேன். ராணி, இதை கேளுங்கள். நான் எதற்காக இந்த உலகில் பிறந்தேன், எதற்காக உயிரோடு இருக்கிறேன் என்று பல தடவை நான் சிந்தித்ததுண்டு. என் முன்னோர்களாகிய பல்லவ சக்கரவர்த்திகள் பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டார்கள். மாமல்லபுரத்தை போன்ற சொப்பன உலகங்களை சிருஷ்டித்தார்கள். அவர்களுடைய பெருமையை என் காலத்தில் மீண்டும் நிலைநாட்ட பிறந்திருக்கிறேனோ என்று நான் எண்ணியதுண்டு. ஆனால் அதில் என் மனம் ஈடுபடவில்லை. ராஜ்யங்களை சிருஷ்டிப்பதில் உற்சாகம் கொள்ளவில்லை. சோழகுலத்தின் பெருமைக்கு உழைப்பதிலேயே திருப்தியடைந்தேன். ஆதித்த கரிகாலரின் சிநேகத்தில் மகிழ்ந்தேன். இப்படியே என் வாழ்நாளை கழித்து விடுவது என்றுதான் எண்ணியிருந்தேன். இன்றைக்குத்தான் என் கண்கள் திறந்தன. சற்று முன்னாலேதான் நான் பிறந்தது எதற்காக என்று தெரிந்தது. அதோ கேளுங்கள், அந்த கடல் அலைகளின் குரல் என் உள்ளத்தின் குரலை ஆம் ஆம் என்று ஆமோதிக்கிறது. அதோ காட்டில் வாழும் பறவைகள் எல்லாம் சரி சரி என்று கூப்புகின்றன. தேவி, சோழ சாம்ராஜ்யத்தை பங்கு போடுவது பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம். வேறு ஏதாவது சொல்லுங்கள். கடல்களுக்கு அப்பால் உள்ள பவளத்தீவிலிருந்து விலை மதிக்க முடியாத பவளங்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். ஆழ்கடலின் அடியிலிருந்து முத்துக்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். மேருமலையின் உச்சி சிகரத்திலே ஏறி சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரச் சொல்லுங்கள். மேகமண்டலத்துக்கு மேலே பறந்து நட்சத்திரங்களை பறித்து கொண்டு வர ஆலந்தொடுத்து தங்கள் கழுத்தில் போடச் சொல்லுங்கள். பூரண சந்திரனை கொண்டு வந்து தங்களுடைய முகம் பார்க்கும் கண்ணாடியாக்கி தரும்படி சொல்லுங்கள்.
0: போதும் ஐயா, போதும். என்னை ஏற்கனவே அந்த பழையாறை பிராட்டி பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். உண்மையாகவே எனக்கு பைத்தியம் பிடிக்கச் செய்து விடாதீர்கள் என்றாள் நந்தினி.
3: பார்த்திபேந்திரன் சிறிது வெட்கமடைந்தான்.
1: பைத்தியம் பிடித்திருப்பது எனக்குத்தான், மன்னியுங்கள்.

0: தங்களுடைய விருப்பத்தை முதலில் தெரிவியுங்கள் என்றான்.
1: சோழ நாடெங்கும் தமிழகமெங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயரை போக்கிக் கொள்ள விரும்புகிறேன். அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன். நான் இந்த கிழவரை மணந்ததன் காரணமாக சோழகுலத்துக்கே கேடு வந்துவிட்டதென்று ஜனங்கள் பேசிக் கொள்ளுகிறார்களாம். மதுராந்தகத்தேவரை ராஜ்யாசை கொள்ளச் செய்தது நான்தான் என்று சொல்லுகிறார்களாம். சோழ நாட்டு சிற்றரசர்களை அவர் பக்கம் திருப்பியதும் நான்தான் என்று சொல்லுகிறார்களாம். இந்த அவப்பெயருடன் இறந்து போவதற்கு நான் விரும்பவில்லை.
0: இறந்து போவதை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? என்னை துன்புறுத்துவதற்காகவா?
1: பல்லவகுமாரா, தங்களுக்கு ரேகை சாஸ்திரம் தெரியுமா? ரேகை சாஸ்திரத்தில் தங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று நந்தினி சம்பந்தமில்லாத ஒரு கேள்வியை கேட்டாள்.
0: பார்த்திவேந்திரன் அதற்கு நேர் மறுமொழி சொல்லாமல், எங்கே, கையை காட்டுங்கள் என்றான்.
1: நந்தினி வலது கையை நீட்டினாள். அதை பார்த்திவேந்திரன் சிறிது நேரம் முற்று பார்த்துவிட்டு,
2: ஆச்சரியமான ரேகைகள், இந்த மாதிரி காண்பதே அபூர்வம், அந்த கையையும் சிறிது காட்டுங்கள் என்றான்.
1: நந்தினி இன்னொரு கையையும் நீட்டினாள். பல்லவன் அதையும் பார்த்துவிட்டு,
0: தேவி, இதற்கு முன் யாராவது தங்கள் கரங்களின் அதிசயமான ரேகைகளை பார்த்துவிட்டு ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டான்.
1: ஆம், பழையாறை இளைய பிராட்டி ஒரு தடவை என் கையை பார்த்துவிட்டு சொன்னாள்.
0: என்ன சொன்னாள்?
1: நான் அற்பாயுளில் சாவேன் என்று சொன்னாள்.
0: அது உண்மைதான் என்றான் பார்த்திபேந்திரன்.
1: ஐயா, நீங்களுமா அப்படி சொல்லுகிறீர்கள்?
0: ஆனால் அவள் அரைகுறையாக சாஸ்திரம் படித்தவள் என்று தெரிகிறது. இந்த கைரேகையில் ஒன்று அற்பாயுளை குறிப்பது உண்மைதான், ஆனால் மற்றொரு ரேகை அந்த கண்டத்தை கடந்து புனர்ஜென்மம் ஏற்படும் என்றும் கூறுகிறது. அந்த புனர்ஜென்மத்துக்கு பிறகு கடல் கடந்த பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்யும் பாக்கியம் உண்டு என்றும், மன்னாதி மன்னர்களுக்கு கிட்டாத ஆனந்த வாழ்க்கை வெகுகாலம் உண்டு என்றும் கூறுகிறது. இவ்வளவும் தற்செயலாக கடற்கரையில் சந்தித்த ஒரு யவ்வன புருஷனுடைய உண்மை அன்பினால் கிடைக்கும் என்றும் தெரிகிறது. தங்களுடைய சின்னஞ்சிறு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் தன் உயிரையே அர்ப்பணம் செய்வான் என்றும் ரேகைகள் மிக தெளிவாக சொல்லுகின்றன.
1: இவ்விதம் கூறிக்கொண்டே பார்த்திபேந்திரன் சட்டென்று நந்தினியின் விரிந்த இரு கரங்களையும் பற்றி தன் கண்களில் ஒற்றிக் கொண்டான். நந்தினி கைகளை உதறி விடுவித்துக் கொண்டு,
3: சீச்சி, என்ன காரியம் செய்தீர் என்றாள்.
0: மணியுங்கள், இவை தங்கள் கரங்கள் என்பதை மறந்துவிட்டேன், இரண்டு மலர்கள் என்று எண்ணிக்கொண்டேன் என்றான்.
1: பழுவேட்டரையர் பார்த்திருந்தால் உம்மை ஈட்டி முனையில் கழுவேற்றியிருப்பார்.
0: தேவி, தங்களுக்காக கொடுப்பதற்கு எனக்கு இருப்பது ஓர் உயிர்தானே என்று கவலைப்படுகிறேன்.
1: அந்த ஓர் உயிரையும் இப்படி கொடுப்பானேன்? இந்த அநாதை பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக காப்பாற்றி வைத்துக் கொண்டிருங்கள்.
0: என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள்.
1: சோழ சாம்ராஜ்யம் தாயாதி கலகத்தினால் பாழாகி விடாமல் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு தங்களுடைய உதவி வேண்டும்.
0: எப்படி?
1: தங்கள் சிநேகிதர் கரிகாலரை கடம்பூர் சம்புவரையர் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள். சம்புவரையருக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அவளை ஆதித்த கரிகாலருக்கு மனம் செய்துவிட்டால் என் மனோரதம் பூர்த்தியாகும்.
0: இந்த அற்ப காரியத்துக்குத்தானா இவ்வளவு பிடிகை? ஆதித்த கரிகாலரை அவசியம் கடம்பூருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்புறம்
1: ஆதித்த கரிகாலருக்கு சம்புவரையர் மகளை கல்யாணம் செய்துவிட்டால் கலகம் பாதி தீர்ந்து விட்டதாகும். சோழ சாம்ராஜ்யத்தில் மதுராந்தகருக்கு தென்பாதியும் கரிகாலருக்கு வடபாதியும் என்று பிரித்து கொடுத்து விட்டால் கலகம் முழுவதும் தீர்ந்ததாகும்.
0: பின்னர்
1: எனக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயர் போய்விடும். பிறகு என் தலைவிதியை நானே நிறைவேற்றிக் கொள்வேன். நடுக்கடலில் விழுந்து உயிரை விடுவேன்.
0: நான் பின்தொடர்ந்து வந்து தங்களை காப்பாற்றுவேன். நம் இருவருடைய புனர்ஜென்மம் ஆரம்பமாகும். கடல்களை கடந்து தூர தேசங்களுக்கு செல்வோம். அங்கே தங்களுக்காக ஒரு மாபெரும் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன்.
1: ஐயா, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். தென் தமிழ்நாட்டு பத்தினி பெண்களின் மரபில் வந்தவள் நான். பழுவேட்டரையின் தர்ம பத்தினி.
0: தேவி, என்னிடம் உண்மையை சொல்லுங்கள். இந்த கிழவரை எதற்காக மணந்து கொண்டீர்கள்? இவர் பேரில் காதல் உண்டா, அல்லது இவருடைய பலாத்காரத்திற்காகவா?
1: நந்தினி பெருமூச்சு விட்டாள்.
0: அவளுடைய கண் விழிகள் மேல் நோக்கிச் சென்றன. ஏதோ பழைய துயரமான ஞாபகங்களில் சிறிது நேரம் ஆழ்ந்திருந்தாள் என்று தோன்றியது.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: குந்தவியின் அழகை விட ஆளுமை பண்பு நந்தினிய பெரிய அளவில் ஆட்டி படைக்கிற அம்சமா இருப்பதை கவனிச்சுக்கிட்டு வரும். பிறரிடம், குறிப்பா ஆண்களிடம் பேசும்போது அகம்பாவம் பிடிச்ச கர்வி, பெண் புலி, பெண் பாம்பு, பெண் பூனை, மந்திரக்காரி, இப்படியெல்லாம் இழிவா குறிப்பிடுறதையும் பார்க்கிறோம். தன் அழகால கவரப்படுறவங்க அழகுடன் ஆளுமையும் வாய்க்க பெற்ற குந்தவைய தன்னை விட உயர்வாக மதிப்பிட்டிடக்கூடாது. கந்தமாறன் கூச்சத்து

0: நந்தினி ஏறிட்டு பார்க்காம தோட்டத்தை பார்த்தபடி நின்றுகிட்டு இருக்கான். குந்தவி தேவியை பார்த்த கண்களினால் என்னை பார்க்க முடியாமல் இருப்பதில் வியப்பில்லை. ஆயிரம் குந்தவைகள் ஒரு நந்தினி தேவிக்கு இணையாக மாட்டார்கள். இளைய பிராட்டி விரலை அசைத்தால் வானுலகம் சென்று இந்திரனுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுவீர்கள். நான் வருந்தி வேண்டிக் கொண்டால் உட்காரக்கூட மாட்டீர்கள். இப்ப கோடிக்கரையில மும்முரமா போய்கிட்டு இருக்கு நந்தினியின் அடுத்த அஸ்திரம். இப்போது இப்படித்தான் சொல்வீர்கள், நாளைக்கு அவளை பார்த்தால் நான் ஒருத்தி உலகில் இருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவீர்கள். என்னை சோதனை செய்துதான் பாருங்கள் என்று சொல்லுகிறேனே. தங்கள் கட்டளை இன்னதென்று இக்கணமே தெரிவியுங்கள். கட்டளையிடம் பாத்தியதை எனக்கு கிடையாது ஐயா, விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். பெரிய பழுவேட்டரையரை நான் மணந்த பிறகு சோழ நாட்டில் பிளவும் குழப்பும் ஏற்பட்டிருப்பதாக சிலர் அவதூறு சொல்கிறார்கள். அது பொய் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன். அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன். என்னென்னமோ கற்பனை பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்த்திபேந்திரனுக்கு பெருத்த ஏமாற்றம். மற்றவங்களோட புகழுக்கும் கீர்த்திக்கும் நிறைய போராடியாச்சு, இனி தனக்காக வாழ விரும்புறான். இவளோ சோழ பேரரசை காப்பாத்த பாடுபடுறதா சொல்லி தன் பெயரை காப்பாத்திக்க பார்க்கற.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். சிப்பிக்குள் முத்து படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக்க அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார்.

0: 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆது அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை தவேக அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த 1 ரூபாய் இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம்னு டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லயே. பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம், இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த

0: பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.
1: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கைக்குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக்க அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:40, 25 நொடி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் விக்ரம் என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நிகழ்ச்சிகள் அடுத்து உனக்காகவே வாழ்கிறேன் என்ற படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து சிவப்பு மலர்கள் என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மத்திய அலை 720 kHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க.

0: 1800420223.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக பாரு பாரு பட்டணம் பாரு என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவிழா வருவது திரைகானம். முதல் பாடல் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி குரல்களில் உயர்ந்த உள்ளம் படப்பாடல்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என். முருகேசன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொது விநியோக திட்ட பொருள்கள் விநியோகம், புலனாய்வுத்துறை நடவடிக்கைகள், பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அத்தியாவசிய பொருள்கள் தங்கு தடையின்றி கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும், புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், பொது விநியோக திட்ட பொருள்கள் பிற இடங்களில் ஏதும் விற்பனை ஆகாமல் இருப்பதை தீவிரமாக கண்காணித்து உறுதி செய்யவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பால் கொள்முதல், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள், ஊக்கத்தொகை, சிறப்பு திட்ட செயலாக்கம், எருமை கன்று வளர்ப்பு திட்டம், தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம், வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம், சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், பால் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பாட்டிற்கும், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை உயரத்தை உயர்த்துவதற்கும் ஆவின் நிறுவனம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளதுடன், பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். பொற்படாக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ₹36,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், இந்திலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ₹36,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிடத்தினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மரக்கன்றுகளை முறையாக நட்டு வளர்த்து பராமரிக்கவும், வளர்ச்சிப் பணிகள் சரியான திட்ட மதிப்பீட்டின்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும், மேலும் கட்டுமான பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெய் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் 2026 மற்றும் 2027 கல்வியாண்டிற்கான குழந்தைகள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. முன்பருவ கல்வி 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் உடலறிவு, மொழி, உளவியல் மற்றும் சமூகம் சார்ந்த முழுமையான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் மூலம் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் முழுமையான உடல் மற்றும் மன வளர்ச்சியை மேம்படுத்தும் பொருட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படும் 1162 குழந்தைகள் மையங்களில் சத்து மாவு, ஊட்டச்சத்துடன் கூடிய காலை உணவு மற்றும் முன்பருவ கல்வி போன்றவை வழங்கப்படுகிறது. குறிப்பாக 2 வயது முதல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் மையத்தில் முறைசாரா முன்பருவ கல்வி, சேர்க்கை பாடல், கதை, விளையாட்டு, கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் குழந்தைகளின் உடல், மொழி, மனம், சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடி பாடி விளையாடு பாப்பா என்னும் சிறப்பு பாடத்திட்டத்தின் வாயிலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேலும் குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு பள்ளி செல்ல ஆயுதப்படுத்தப்படுகின்றன. அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது வீடுதோறும் குழந்தைகள் சேர்க்கை பணி மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் 2 வயது முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை ஜூன் 2026 மாதத்தில் குழந்தைகள் மையத்தில் தவறாது சேர்த்திடவும் குழந்தைகள் மையங்களில் குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை வழங்கும் பணியும் நடைபெற்று வருவதால் தேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெய் பத்மஜா தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என். முருகேசன்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டுத் திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013 கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்து

0: இதற்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், இரண்டாவது பரிசு ஒடிசாவின் கஞ்சமுக்கும், மூன்றாவது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், இரண்டாவது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், மூன்றாவது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் இதனை தொடங்கி வைத்து பேசினார். தொடக்கத்தில் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிரின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது.

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி பூர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25, ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறுவது பழனி செய்தி. கேட்க முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: பண்ணை செய்தி, கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பிறகு கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருந்தால் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்தளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டையாடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனம் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன்பாக புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்பம்

அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். கோடை உழவு செய்வதன் மூலமாக மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிந்து போகும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படும். ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படும். தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ற வேம்பின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றது. அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண்வளத்துக்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதுக்கு மேற்பட்ட வேப்ப மரத்திலிருந்து சராசரியாக வருடத்திற்கு 350 கிலோ தழையை பெறலாம். வேம்பின் தழைகளை பசுந்தழை உரமாக பயிர் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இந்த மரங்களிலிருந்து சுமார் 12 டன் கொட்டையை பெறலாம். பருப்பில் 49% எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த விதையில் 23% எண்ணெயும் கிடைக்கும். 3% வேப்பெண்ணெய் கரைசலை பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். விறகாக மரம் ஒன்றுக்கு 400 கிலோ கிடைக்கும். இதன் பருப்பை 5% கரைசலாக பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: காய் வாங்குறீங்களாமா? காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், காய் வாங்குறீங்களாமா? காய்.
1: ஏமா, காய்காரம்மா, சொரக்காய் இருக்கா?
0: ஆ இருக்குக்கா, சத்து இருங்க, அங்கேயே வாரேன்.
1: சரி சரி, வாமா.
0: அக்கா, சத்த இந்த காய்கறி கூடைய கீழே இறக்கி வைக்க ஒத்தாச பண்ணுங்களேன்.
1: சரிம்மா, பார்த்து பார்த்து.
0: அப்பாடா, இன்னும் கொஞ்சம் காய்கறி தான் இருக்கு, இதை வித்துட்டா வீட்டுக்கு போயிடுவேன்.
1: ஆமா, உன்னை நான் இதுக்கு முன்னாடி இந்த தெரு பக்கம் பார்த்ததே இல்லையே, புதுசா வாரியாமா?
0: ஆமாக்கா, நான் இந்த பக்கம் புதுசா தான் வாரேன். இதுக்கு முன்னாடி ரெண்டு தெரு தள்ளி காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தேக்கா. இங்க இருந்து ஒரு அம்மா என்கிட்ட காய்கறிகளை வாங்குவாங்க, அவங்க தான் இந்த பக்கமா காய்கறிகளை கொண்டு வாமான்னு சொன்னாங்க, அதாங்கா வந்தேன்.
1: அடடா, இவ்வளவு அழகா பேசுறியே, உன் பேர் என்ன?
0: என் பேரு மருதாணிக்கா.
1: மருதாணியா, நல்ல பேருதான். நீ கொண்டு வந்த காய்கறி எல்லாம் நல்லா பச்சை பசேல்னு, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் நல்ல திடமாவும் இருக்கே.

0: இதெல்லாம் உங்க தோட்டத்துல விளைஞ்சதா?
1: ஆமாக்கா, இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி தான்.
0: சுரக்காய் மட்டும்தான் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ கொண்டு வந்த காய்கறிகளை பார்த்த பிறகு வெண்டை, அவரை, கத்திரின்னு எல்லாத்தையும் கிலோவுக்கு ஒண்ணுன்னு வாங்கலாம்னு இருக்கேன்.
1: அதுக்கு என்னக்கா, வாங்கிக்கோங்க. வகை வகையான காய்கறிகளை பக்குவமா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தேவையான சத்து உடம்புல சேர்ந்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம்.
0: ஆமா மருதாணி, நீ சொல்றதும் சரிதான். இயற்கையா விளைஞ்ச பொருட்களுக்கு எம்புட்டு மகிமை இருக்குன்னு என் பாட்டியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பாட்டி கேழ்வரகு கூழையும் கூடவே நாலு மிளகாயும் ரெண்டு பல்லு பூண்டையும் தட்டி போட்டு முருங்கைக்கீரை பொரியலை பெரட்டி எடுத்துக்கிட்டு வயக்காட்டு வேலைக்கு போனாங்கன்னா பொழுது சாயற வரைக்கும் கழனியில என்னென்ன வேலைகள் இருந்தாலும் அம்புட்டையும் அவ்வளவு அழகா செஞ்சு முடிச்சிருவாங்க. அது மட்டுமா, மாட்டுக்கு தேவையான புல்லையும் செமக்கட்டி எடுத்து தலை மேல வச்சுக்கிட்டு அவங்க நடந்து வர அழகு இருக்கே, இன்னைக்கும் அத என்னால மறக்கவே முடியாது. அப்படியெல்லாம் அந்த காலத்துல ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
1: ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். இன்னைக்கும் என் பிள்ளைங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காய்கறி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் செடிகளை பத்தியும் அதோட பயன்களை பத்தியும் சொல்லி வளர்க்கறேன்க்கா.
0: ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கம்மா. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. எல்லா காய்கறிகள்லயும் ஒரு ஒரு கிலோ போடுமா?
1: சரிக்கா, அந்த பையை எடுங்க, எடைய போட்டு தார.
0: அட மருதாணி, ரெண்டு காய்கறிகளை கூடுதலா தான் போடு அக்காவுக்கு.
1: அதுக்கு என்னக்கா, போட்டுட்டா போச்சு, இந்தாங்க எடுத்துக்கங்க. ஏங்கா, உங்க வீட்டு பக்கத்துல இம்புட்டு இடம் காலியா இருக்கு, இதுல காய்கறி செடிகளை நீங்க போட்டு வளர்க்கலாம்ல?
0: வளர்க்கலாம் தான், ஆனா அது பத்தின விவரங்க அவ்வளவா தெரியாதே.
1: இங்க பாருங்கக்கா, தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னு தான் சொல்லணும்.
0: என்னம்மா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலையே.
1: அக்கா, அன்னைய காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ரேடியோவில் விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை சிறப்பாக சொல்லிக்கிட்டு வராங்க. அதை கேட்டு பல பேர் தலைமுறை தலைமுறையாக பயனடைஞ்சிக்கிட்டும் வராங்க. ஏன், நானும் அவங்களில் ஒருத்தராக இருக்கேன்.
0: அப்படியாமா? பக்கத்திலே விவரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா என் நேரத்தில் வீணடிச்சிட்டு இருந்திருக்கேன்.
1: இப்போவும் ஒன்றும் இல்லைக்கா, காய்கறி சம்பந்தமான நிகழ்ச்சி வர நேரம்தான். இப்படி உக்காருங்க, என் கைபேசியில் ரேடியோ நிகழ்ச்சி வரப்போகுது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரிமா.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்னவென்றால் நிலத்தை தயார் செய்வது மற்றும் அதன் இடைவெளி, அதே போன்று தக்காளியில் கயிறு வைத்து கட்டுதல் போன்ற முறைகளை பற்றி விரிவாக காண்போம். பொதுவாக காய்கறி பயிர்களை பயிரிடுவதற்கு நிலத்தை தயார் செய்வது மிகவும் முக்கியமானதாகும். நாம் நிலத்தை கலப்பை கொண்டு இரண்டு அல்லது மூன்று முறை நன்கு ஓட்டிய பிறகு அதில் உள்ள களைகளெல்லாம் காய்ந்த பிறகு கடைசியாக நம்ம ரொட்டவேட்டரை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு ஹெக்டருக்கு சாண எரு 25 டன் பயன்படுத்த வேண்டும். இது பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் நம் தேவையான சத்துக்களை அளித்து வளமாக்குவதற்காக சாண எரு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு ஹெக்டருக்கு 25 டன் சாண எரு வந்து பயன்படுத்த வேண்டும். அதனுடன் உயிர் உர திரவங்களான அசோஸ் பயிர் இல்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா இரண்டும் 2 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவில் அந்த மாட்டு சாண எருவுடன் கலந்து பயன்படுத்துவதன் மூலம் வேர் பிடிக்கும் திறன் மற்றும் வேர்கள் மூலம் பரவும் நோய்கள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதை கடைசி உலவியின் பொழுது நீங்கள் இந்த கலவையை தூவிவிட்டு ரொட்டவேட்டர் மூலம் நீங்கள் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். ரொட்டவேட்டரை பயன்படுத்திய பிறகு மண் நன்றாக தூளாக இருக்கும் தருணத்தில் பார்கள் அமைக்க வேண்டும். காய்கறி பயிர்களை பொறுத்தவரைக்கு பார்கள் அமைத்து பயிரிடுவதுதான் மிக சிறந்தது. இல்லை என்றால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி தேக்கம் அதிகமாக இருப்பதால் பயிர்கள் எளிதில் சேதமடையும் வாய்ப்பு மிக மிக அதிகமாக உள்ளது. அதனால் பார்கள் அமைத்து பயிரிடுவது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். ஒவ்வொரு பார்க்கும் இடைவெளி 2 அடிகள் இருப்பது மிக மிக சிறந்ததாகும். இது எதற்காக 2 அடி என்றால், இடையில் நாம் களை எடுப்பது அல்லது காய்கறி பறிப்பது அல்லது மருந்து தெளிப்பது போன்ற செயல்கள் செய்யும் பொழுது அதற்கு இந்த இடைவெளி தேவைப்படுகிறது. அதாவது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கு 2 அடி இடைவெளி இருக்கும் பொழுது நோய் பரவக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கும். இந்த முறையில் நிலத்தை தயார் செய்ய வேண்டும்.

அடுத்து பார்த்தீங்கன்னா இடைவெளி. அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இடைவெளி உள்ளது. அதாவது இடைவெளி தான் மிக மிக முக்கியம். இந்த இடைவெளியில் நாம் பயிர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதிக மகசூல், அதேமாதிரி பூ கொட்டுவது மற்றும் நோய் பரவுவது போன்றவையெல்லாம் மிக மிக குறைவாகவே இருக்கும். அதாவது தக்காளியில் இடைவெளியானது ரகத்திற்கு 2 அடி, அதாவது செடி 2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. இதே ஹைப்ரிடுக்கு வந்து 3 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. எதற்காக ஹைப்ரிடுக்கும் இடைவெளி அதிகமாக உள்ளதென்றால், ரகமானது 3 அடி அளவு தான் வளரும், அதுவும் கிளைகள் அதிகமாக இருக்காது. இதே ஹைப்ரிட் பொறுத்தவரைக்கு செடியானது வளரும் தன்மை அதிகம், அதே போன்று கிளைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கிளைகள் அதிகமாக இருக்கும்போது செடியுடன் செடி வந்து உரசும் போது நோயானது எளிதில் பரவும். அதற்காக 3 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. அதே போன்று கத்தரியில் ரகத்திற்கான இடைவெளி பார்த்தீங்கன்னா 2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. அதாவது 2 அடி என்பது 2 அடி என்பது பாருக்கு பாருக்கான இடைவெளி, அடுத்த 2 அடி என்பது செடிக்கான செடி இடைவெளி. அதனால் கத்தரியில் 2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. இது ரகத்துக்கானது. இதே போல் ஹைப்ரிட்டுக்கானது 3-2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. அதே போன்று மிளகாயில் பார்த்தீங்கன்னா 2-1.5 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. இது ரகத்திற்கானது. இதே ஹைப்ரிட்டிற்கு 3-2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. இந்த இடைவெளிகள் பின்பற்றுவதன் மூலம் நாம் அதிக மகசூல் மற்றும் களை எடுப்பது, நோய் பரவுவது குறைவு போன்றவையெல்லாம் நமக்கு எளிதாக இருக்கும். அதே போன்று தக்காளியானது அதன் வளரும் தன்மையை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாம். அதாவது டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட், செமி டிட்டர்மினேட் என்று அழைக்கப்படுவார்கள். அதாவது டிட்டர்மினேட் என்பது பொதுவாக ரகங்களானது டிட்டர்மினேட் என்ற அடிப்படையில் வளரும் தன்மை கொண்டது. அதாவது 3 அடி அளவு தான் வளரும், பக்க கிளைகள் வந்து மிகவும் குறைவாகவே இருக்கும். இதற்கு வந்து கயிறு கட்டுதல் தேவைப்படாது, ஏன்னா செடி நல்லா ஸ்ட்ராங்காக வேர் ஊன்றி வளர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதற்கு நம்ம கயிறு கட்டுதல் தேவைப்படாது. இதே இன்டிட்டர்மினேட் என்று அழைக்கப்படுவது வந்து கொடி மாதிரி வளரும் தன்மை கொண்டது, அதாவது 4-6 அடி வளரும் தன்மை கொண்டது. இதற்கு கண்டிப்பாக கயிறு கட்டுதல் அவசியமாகும். இல்லை என்றால் செடியானது கீழே சாய்ந்துவிடும். மழைக்காலங்களில் செடி கீழே சாயும் பொழுது அதன் மூலம் நோய் பரவுவது அதிகமாகும், அதேமாதிரி அழுகல் அதிகமாக வரும், அதேமாரி பழங்களானது மிக மிக சேதமடையும். இதனால் நமக்கு மகசூலும் குறையும், வருமானமும் மிகவும் குறைவாக இருக்கும். அதற்காக இது வந்து கயிறு கட்டுதல் மிகவும் முக்கியமானதாகும். அதாவது 10 அடிக்கு 10 அடி ஒரு கொம்பு ஊன்றி அதில் வந்து கம்பியை ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடிக்கும் வந்து சணல் கயிறு யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் முடிச்சு போட்டு அந்த பந்தல் கொடி ஏற்றுற மாதிரி நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா செடி சாயாது, அதுவும் இல்லாமல் பழங்கள் சேதமடைது எல்லாமே வந்து மிகவும் குறைவாகவே இருக்கும். இன்ட்ரோன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி டிட்டர்மினேட் சொல்லுவாங்க. அதாவது இந்த 2க்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது 3-5 அடி அளவு வளரும். இது பார்த்திங்கன்னா புதர் போன்று காணப்படும். அதாவது ஹைட்டு வந்து ஒரு 3-5 அடி வளர்ந்ததுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா புஷ் மாதிரி இருக்குது. அப்போ இந்த செமி டிட்டர்மினேட்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைவெளி வந்து நம்ம 3 அடி இருந்தால் தான் ஈஸியாக இருக்குது. அதேமாரி நம்ம ஏதாச்சும் களை எடுக்கிறது இல்லை ஏதாச்சும் மருந்து தெளிப்பது இந்த மாதிரி இருக்கிற பட்சத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இது வந்து எளிதாக இருக்கும். இது பொதுவாக தக்காளியில் வந்து இந்த 3 வகைகள் தான் இருக்கிறது. இதுக்கு வந்து ஒரு செடி நட்ட 30வது நாளில் இருந்து இந்த கயிறு கட்டுதல் வந்து மிகவும் முக்கியமானதாகும். ஏன்னா 30 நாளுக்கு அப்புறம் தான் வந்து பூ வைக்க ஆரம்பித்து விடும். கொடியும் அதேமாதிரி கிளைகள் வந்து அதிகமாக பிரியும் பருவம் தான் அந்த 30வது நாள். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கயிறு கட்டுறது மிக மிக முக்கியமானதாகும். இந்த கயிறு கட்டும் பொழுது நிலத்திலிருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு எந்த கிளைகளும் இல்லாதவாறு அகற்ற வேண்டும். இது எதற்காக வேண்டுமென்றால், கிளைகளை அடியில் இருக்கும் கிளைகளானது அது நன்றாக வளர்ந்து நிலத்தில் படும்பொழுது அதன் மூலம் நோய் பரவும் தன்மையெல்லாம் அதிகமாக இருக்கலாம். அதனால் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு கிளைகளை அகற்ற வேண்டும். இந்த கிளைகளை அகற்றுவதன் மூலம் செடியானது இன்றும் நன்றாக வளர்ந்து அதிக பக்க கிளைகளை உருவாக்கும். இதனால் தேவையான சத்துக்களும் அந்தந்த கிளைகளுக்கே சரியாக செல்லும். இதே கத்தரி, மிளகாய் போன்ற ரகத்திற்கெல்லாம் நம் கயிறு கட்டுதல் தேவைப்படாது. காரணம் என்னவென்றால், கத்திரி தண்டு ஆனது மிகவும் தடிமனாகவும் நல்ல வலிமை கொண்டதாகவும் இருக்கும். அதனால் அந்த கத்திரி, மிளகாய் போன்ற செடிகளுக்கெல்லாம் கயிறு கட்டுதல் தேவைப்படாது. பொதுவாக கொடிவகை பயிர்களிலெல்லாம் கயிறு கட்டுதல் மிக முக்கியமான ஒன்றாகும். அது நீங்கள் 20வது நாளிலிருந்தே கொடி பிரியும் தருணத்திலிருந்தே நீங்கள் கயிறு கட்டி அந்த பந்தல் ஏற்றிவிடுவது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த பருவத்திலுமே நிலத்திலிருந்து 1-2 அடி அளவிற்கு பக்க கிளைகள் இல்லாதவாறு நீங்கள் அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அதுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் முதன்மை கிளைக்கு சென்று கொடி அதிகமாக பிரியும் வாய்ப்பை அதிகப்படுத்தும். அன்பார்ந்த விவசாயிகளே, இந்த இடைவெளிகளை நீங்கள் பின்பற்றி பயிரிடுவதன் மூலம் நீங்கள் அதிக மகசூல், நோய் பரப்புவது மிகவும் குறைவாக

0: ஆகவும் காய்பிடிக்கும் திறன், பூ கொட்டுதல் போன்றவை எல்லாம் குறைவாகவும், அதே மாதிரி களை எடுப்பது, மருந்து தெளிப்பது போன்ற செயல்கள் வந்து எளிதாகவும் இருப்பதற்காக இந்த இடைவேளைகளை நீங்கள் பின்பற்றினால் நல்ல மகசூல் பெறலாம்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்னக்கா, காய்கறி தோட்டத்தை அமைக்கிறதுக்கான வேலையை நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமா?
3: நிச்சயமா புள்ள, எவ்வளவு அழகா தெளிவா விவரங்களை நமக்கு புரியும்படி எடுத்து சொன்னாங்க. இந்த முறைய ஒவ்வொருத்தரும் கையாண்டு காய்கறி செடிகளை வளர்த்தா அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை சுவையா சமைச்சும் சாப்பிடலாம், அது மூலமா நாலு காசும் பார்க்கலான்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
2: அக்கா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
3: ஆமாமா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து விவசாய வேலைகளை தொடங்கினா கிராமங்கள் எல்லாம் இயற்கையின் வடிவங்களா காட்சி அளிக்கும்.
2: ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. அப்ப நான் புறப்படுறேன்.
3: டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறியா?
2: அதெல்லாம் வேணாக்கா. குடிக்க ஒரு டம்ளரு மோர் கொடுங்க, அது போதும். அடிக்கிற வெயிலுக்கு அதுதான் சரியா இருக்கும்.
3: அதுக்கு என்ன, சத்த இப்படி திண்ணையில உட்காரு, நான் போய் கொண்டு வரேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: அங்கக வேளாண்மையில் ஊட்டச்சத்து மேலாண்மை. பயிர் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் தேவைப்படும் தனிமங்களே ஊட்டச்சத்துக்கள் என்றழைக்கப்படுகின்றன. பயிர் வளர்ச்சிக்கு 21 வகை தனிமங்கள் தேவைப்படுகின்றன. பயிர் வளர்ச்சி காலங்களில் பயிர் எடுத்துக்கொள்ளும் அளவினை பொறுத்து பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. கட்டமைப்பு சத்துக்கள் கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். முதன்மை பேரூட்டச்சத்துக்கள் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள். இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்துக்கள் சுண்ணாம்பு, மெக்னீசியம் மற்றும் கந்தகம். நுண்ணூட்டச்சத்துக்கள் துத்தநாகம், தாமிரம், இரும்பு, மாங்கனீசு, போரான், மாலிப்டினம் மற்றும் குளோரின். அரிய நுண்ணூட்டச்சத்துக்கள் சோடியம், கோபால்ட், நிக்கல், சிலிகான் மற்றும் வெனடியம். பயிர்ச்சத்து மேலாண்மையின் அவசியம். பொதுவாக இந்திய மற்றும் தமிழக மண்ணில் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களின் கிடைக்கையை பார்க்கும்போது தழைச்சத்து குறைவாகவும் மணிச்சத்து மிதமாகவும் சாம்பல் சத்து அதிகமாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து அதிக விளைச்சலை தருகின்ற பயிர்களை பயிரிட்டு வருவதால் மண்ணின் முக்கிய பேரூட்டச்சத்துக்களின் கிடக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இடைவிடாது தொடர் சாகுபடி விளைச்சலை அதிகரிக்க வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்துதல், அங்கக உரங்களின் தட்டுப்பாடு, சமச்சீரற்ற ரசாயன உர பயன்பாடு, மண் அரிமானம், பருவமழை குறைவு, அதிக வறட்சி போன்ற பல்வேறு காரணங்களால் மண் வளம் குறைந்து காணப்படுகிறது. ஊட்டச்சத்துக்கள் பயிர்களின் உற்பத்தியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும். 30-40% வரை உற்பத்தி ஊட்டச்சத்துக்கள் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. பயிர் வளர்ச்சிக்கும் சிறந்த விளைச்சலுக்கும் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்களின் அளவை அங்கக உரங்களான தொழு உரம், கோழி உரம், மண்புழு உரம், தென்னை நார்கழிவு உரம், மக்கிய அங்கக உரம், பசுந்தாள் உரம், உயிர் உரங்கள் போன்ற அங்கக உரங்களை அளிப்பது சிறந்த ஊட்டச்சத்து மேலாண்மையாகும். ஊட்டச்சத்துக்களுக்கேற்ற அங்கக உரங்கள் தொழு உரம். தொழு உரத்தில் மாட்டின் சிறுநீரும் மக்கிய சாணமும் தீவன கழிவுகளும் உள்ளன. அங்கக பொருட்கள் அதிகம் உள்ளன. ஒரு மாட்டின் மொத்த கழிவில் 3% சாணம், 1% சிறுநீரும் இருக்கும். இயற்கை உரங்களான தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் ஹெக்டருக்கு 12.5 முதல் 25 டன் என்ற அளவில் உழவிற்கு முன் நிலத்தில் போட்டு நன்கு உழுவதால் மண்ணுடன் நன்கு கலந்து பயன் தரும். சில ஆண்டுகள் முன்பு வரை விவசாயிகளிடத்தில் பண்ணை வேலைகளுக்காக மாடுகள் இருந்தன. அவற்றின் கழிவுகளை கொண்டு தொழு உரம் அல்லது பண்ணை கம்போஸ்ட் தயாரித்து நிலத்துக்கு அளித்து வந்தனர். அதனால் நிலமும் வளம் குறையாது இருந்து வந்தது. சமீப காலங்களில் பருவமழை தவறுவதால் மானாவாரி விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்க இயலாத நிலையும் தோன்றுவதால் பலர் உழவு மாடுகளை விற்று வருகின்றனர். உழவு வேலைகளுக்கு டிராக்டர் பயன்படுத்துகின்றனர். இத்தகைய மாறுதல்களால் முதலில் பாதிப்புக்குள்ளாவது வேளாண் நிலங்கள்தான். தொழு உரம் இடாத நிலையில் மண்ணில் பயிர்ச்சத்துகளின் நிலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்த ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரித்து பயன்படுத்தலாம். பசுந்தாள் உரம். பசுந்தாள் பயிர்களான சணப்பு, கொழிஞ்சி, ஆவாரை போன்றவற்றை பயிரிட்டு நிலத்தில் அழுத்தி விடுவதால் தழைச்சத்தின் தேவை பாதியளவு குறைவதோடு மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. வாகை, வேம்பு, சுபாப்புல் போன்றவற்றின் இலைத்தழைகளை வெட்டி மண்ணில் இடுவதாலும் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. கோழி உரம். கோழி உரத்தில் தழைச்சத்து 2.2%, மணிச்சத்து 1.8%, சாம்பல் சத்து 1.1%, சுண்ணாம்பு சத்து 2.4% என்ற அளவில் இருக்கிறது. ஒரு ஆண்டில் ஒரு கோழியிலிருந்து 6-7 கிலோ வரை கோழி உரம் கிடைக்கும். மண்புழு உரத்தில் தழைச்சத்து 2.5%, மணிச்சத்து 1.5%, சாம்பல் சத்து 2%, சுண்ணாம்பு சத்து 2.4%, மெக்னீசியம்

0.3%, கந்தகம் 0.5% மற்றும் அனைத்து நுண்ணூட்ட சத்துக்கள் சிறிய அளவில் உள்ளது. மண்புழு உரத்தில் உள்ள அனைத்து சத்துகளும் பயிர் வளர்ச்சிக்கு எளிதில் கிடைக்கும். தென்னை நார்கழிவு தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 1.7 லட்சம் டன் உப பொருளாக கிடைக்கின்றது. தென்னை நார்கழிவை மக்க வைத்து பிறகு உபயோகிப்பது மிகவும் சிறந்தது. மக்க வைப்பதால் அதன் கொள்ளளவு குறைவதோடு பயிருக்க வேண்டிய சத்துகளின் அளவும் அதிகரித்து நார்கழிவின் கரிம தழைச்சத்து விகிதமும் குறைகிறது. மேலும் நுண்ணூட்ட சத்துகளான துத்தநாகம், தாமிரம், மாங்கனீசு, இரும்பு ஆகியவை ஒரு மடங்காக மக்கும் போது உயரும். மண்ணில் உள்ள சத்துக்கள் அங்கக நிலையில் காக்கப்பட்டு பயிர்களுக்கு தேவையான போது கிடைக்க உதவும். இவை மக்கும் போது அங்கக அமிலங்கள் வெளியிடப்படுவதால் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கரைத்து அளிக்கிறது. ஊட்டச்சத்து மேலாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு முக்கியமானதாகும். இவை பயிர் வளர்ச்சிக்கு தேவையான பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை பயிர் எளிதில் எடுத்துக்கொள்ள உதவுகின்றது. அசோஸ் பயிர் இல்லம், ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, அசட்டோஃபாக்டர், மைக்கோரைசா போன்றவை முக்கிய உயிர் உரங்களாகும். இவை காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்துக் கொடுக்கவும், மண்ணில் கரையா நிலையில் உள்ள மணிச்சத்தை பயன்படுத்தவும், பயிர்களுக்கு எட்டாத நிலையில் உள்ள மணிச்சத்தை எடுத்துக் கொடுக்கவும், தாவரம் மற்றும் விலங்கின கழிவுகளை உரமாக மாற்றிடவும் உயிர் உரங்கள் பயன்படுகின்றன. உயிர் உரங்களை விதை நேர்த்திக்கு 3 பாக்கெட்டுகளும் மண்ணில் தூவுவதற்கு எக்டருக்கு 2 கிலோவும் பயன்படுத்த வேண்டும். சில முக்கிய பசுந்தாள் உரப்பயிர்களும் அவற்றின் சாகுபடி குறிப்புகளும் பற்றி தெரிந்து கொள்வோம். சணப்பின் தண்டுகளும் இலைகளும் பட்டு போன்ற ரோமங்களை கொண்டிருக்கும். கிளைகள் அதிகம் இருக்காது, நேராக நிமிர்ந்து வளரக்கூடியவையாகும். நஞ்சை நிலங்களுக்கும் தோட்டக்கால் நிலங்களுக்கும் ஏற்ற சிறந்த தழைச்சத்து உரப்பயிராகும். வெகு விரைவில் வளரக்கூடியது. விதைத்த 45 முதல் 60 நாட்களில் சணப்பு பயிரை நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். சீமை அகத்தி தமிழ்நாட்டில் அதிக அளவில் பயிரிடப்படும் ஒரு சிறந்த பசுந்தாள் எருவாகும். இது கலர்தன்மையையும் வறட்சியையும் எதிர்த்து வளமாக வளரக்கூடியது. பெருமளவில் பூச்சி பூஞ்சான நோய் நெருங்குவதில்லை. அனைத்து வகை நிலத்திற்கும் ஏற்ற ஒரு சிறந்த பயிராகும். விதைத்த 45 முதல் 100 நாட்கள் வரை உரப்பயிராக பயன்படுத்தலாம். தக்கை பூண்டு, இது விரைவில் வளர்ந்து மிருதுவான தசைப்பிடிப்பு கொண்ட முக்கிய பசுந்தாள் உரப்பயிராகும். அனைத்து தட்பவெட்ப நிலையையும் நில வகைகளையும் ஏற்று தாங்கி வளரும் தன்மையுடையது. தண்ணீர் தேங்கியுள்ள நிலம், கலர் மற்றும் வறட்சி போன்ற முரண்பட்ட நில பகுதிகளிலும் வளமாக வளரும் குணமுடையது. கொழிஞ்சி, மணற்பாங்கான, சுக்கான் மற்றும் தரிசு போன்ற எந்த நிலத்திலும் நன்கு வளரும் நிலையான ஒரு செடியாகும். குறுமண் நிலத்திலும் இளக்கமான நிலத்திலும் நன்றாக வளரும். கோடை வறட்சியை தாங்கி வளமாக வளரும் தன்மை கொண்டது. நஞ்சை மற்றும் தோட்டக்கால் நிலங்களில் கோடை காலத்தில் சாகுபடி செய்வதற்கு ஏற்றது. பசுந்தாள் உரப்பயிர்கள் சேகரித்து வைக்கும் நைட்ரஜன் அளவு. நிலத்திலிருந்தும் ஆகாயத்திலிருந்தும் ஈர்க்கப்படும் நைட்ரஜனை பயறு வகை உரப்பயிர்கள் தங்களது வேர் முடிச்சுகளில் தேக்கி வைக்கின்றன. ஓர் ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயறு வகை பயிர்களை வளர்ப்பதால் 100 முதல் 200 கிலோ வரை நைட்ரஜன் வேர் முடிச்சுகளில் சேகரித்து வைக்கப்படுகின்றன. உயிர் உரங்கள், அசட்டோஃபாக்டர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உயிர் உரமான அசட்டோஃபாக்டர் மண்ணில் இடுவதற்கு பயன்படுகிறது. ஹெக்டருக்கு 2.5 கிலோவினை 25 கிலோ தொழு உரத்துடன் கலந்து முறையே 30, 60 மற்றும் 90 நாட்களில் பிரித்து இட வேண்டும். நீல பச்சை பாசி, இப்பாசி நெல் வயலுக்கு இடப்படும் முக்கிய உயிர் உரமாகும். நெல் வயலில் 10 நாள் வயதுள்ள நீல பச்சை பாசியினை மண் கலந்து ஓர் ஹெக்டருக்கு 10 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். அசோலா நெற்பயிருக்கு இடப்படும் மற்றொரு முக்கிய உயிர் உரமாகும். நெற்பயிரோடு சேர்த்து வளர்க்கும் போது 10 முதல் 12 டன் அசோலா கிடைக்கும். முதல் களை எடுக்கும் போது சேற்றில் மிதித்து அமிழ்த்திவிட்டால் 10 நாட்களுக்குள் மக்கி தழைச்சத்து சீராக கிடைக்கும். பாஸ்போபாக்டீரியா, மண்ணில் இடப்படும் மணிச்சத்தின் பெரும் பகுதி மண்ணில் ஏற்படும் வேதி மாற்றங்களால் கரைக்க முடியாது.

0: காலநிலைக்கு மாற்றப்பட்டு பயிர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்நிலையை நீக்க பாஸ்போ பாக்டீரியா உதவுகிறது. மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கிறது. ஓர் ஹெக்டருக்கு 200 கிராம் இட வேண்டும். பயிர்களில் அதிக விளைச்சலை பெறுவதற்கும் மண்ணின் பௌதீக, ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகளை சீர்படுத்தி மண் வளத்தை நீண்ட காலத்திற்கு நிலைப்படுத்தவும் அங்கக வேளாண்மையே சிறந்ததாகும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு எஸ் முருகேசன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: சில நொடிகளில் இடம்பெறுவது செய்திச் சுருக்கம். செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சார்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி 360,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜே

பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்த போது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம்

0: கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கைக்குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனன் இணையை வென்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இது திரைகானம் ஒலிக்கும் நேரம். முதல் பாடல் நாட்டாமை படத்திலிருந்து மனோ சுஜாதா குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து காதலன் படத்திற்காக ஒலிப்பது ஏ ஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ், ஷாகுல் ஹமீது குரல்கள்.

0: என் ஆசை மச்சான் படத்திற்காக ஒலித்தது சித்ரா குரல்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: மதியில 720 KHz வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து கருத்தம்மா படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல் இது.

0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை. அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்தில் இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது? 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.
1: திரைகானத்தில் அடுத்து 3 படத்திற்காக ஒலிப்பது தனுஷ் ஸ்ருதிஹாசன் குரல்கள்.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைக்காலத்தின் நிறைவாக நான் ஈ படத்திற்காக ஒலிப்பது ரஞ்சித், தீபு, ராகுல், ஷவணா பார்கவி, சைத்ரா.

0: Expelled TMC MLA Ritubrata Banerjee appointed as leader of opposition in West Bengal and West Bengal Legislative Assembly. Congress leader D.K. Shivakumar sworn in as 25th Chief Minister of Karnataka. Dr. G. Parameshwar becomes Deputy Chief Minister, while 12 legislators also take oath as cabinet ministers. Massive fire in Malviya Nagar in Delhi claims 21 lives. And in badminton, India's Ayush Shetty enters second round of Indonesia Open Super 1000. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வேளாண் துறை வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்காங்க. குறிப்பா விவசாயிகள் நலனுக்காக பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
5: மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு 6000 ரூபாய் வருஷம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை. அந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி ஆதாரத்தை உருவாக்கி தருகிறார்கள். இன்னொரு வகையில் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை வந்து மேம்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய சந்தைகளை உருவாக்கி தராங்க. படிப்படியாக நீங்க வெளிநாட்டுக்கு சந்தையானாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தையாளானாலும் சரி, இந்த சந்தைகளை முறைப்படுத்துவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையாக அரசாங்கம் செய்திருக்கிறது. பல இடங்களில் இந்த மண்டி சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம படிப்படியாக அந்த இடத்துல விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய உரிய பலன்கள் என்னவோ, அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்வது அதற்கான வணிகத்தின் மூலமாக பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் கணிசமான கூட்டுறவு வங்கியின் வாயிலாகவும் சரி, தேசிய வங்கியின் வாயிலாகவும் சரி, ஏராளமான இந்த கடன்களை வந்து கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை
4: பண்ணுகிறார்கள்.
5: அது வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, அதற்கான காப்பீட்டை வந்து உருவாக்கி தருகிறார்கள். அப்ப நீங்க வந்து பயிர் காப்பீடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுலேயும் கணிசமான அளவில் வந்து அரசாங்கத்தினுடைய மானியங்கள் இருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை விவசாயம் நல்லபடியாக வளர்ந்து அவர்களால் லாபம் சம்பாதிக்க முடியும்னா, அதுக்கான தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையும் வழங்கி அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அதே மாதிரி விவசாயமே முடிந்து விட்டது என்றாலும் அந்த இடத்துல பாதுகாப்பு தரக்கூடிய காப்பீட்டையும் உருவாக்கி தந்திருக்கிறார். அப்போது ஒரு 360 டிகிரிஸில் நாம் விவசாயத்தினுடைய அத்தனை கோணங்களிலும் என்ன விதமான நல்லது நடந்தால் அதற்கான ஒரு பலன் அவளுக்கு கிடைக்க வேண்டும். ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது வந்து போதுமான விலை கிடைக்கவில்லை என்றால் அதற்கான ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் பல மழைகளை நாம் பல பகுதிகளில் நாம் பார்த்துவிட்டோம், பல பாதிப்புகளை பார்த்துவிட்டோம். அதையெல்லாமும் விவசாயிகளையும் கைதூக்கி விடுவதற்கும் மீட்பதற்கும் தேவையான ஒரு நிதி ஆதாரங்களை உருவாக்கி கொடுத்து நாம வந்து அவர்களை மீட்பெடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அரசாங்கம் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக நாம வந்து உள்ளங்கையில் வைத்து தாங்க வேண்டியது அவசியம் என்பது நன்றாக தெரிகிறது. அதனால 6000 ரூபாய் சப்போர்ட்டாகத்தான் நாம பார்க்கணும். அதே சமயத்தில் அவர்கள் இயல்பாக தங்களுடைய நிலத்தில் வந்து என்ன விதமான பயிர்களை வைத்து என்ன விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தர முடியும் என்பதையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக நாம தெரிந்து கொள்ளலாம்.
4: நிச்சயமா சார், உழவு, தொழில், டிஜிட்டல் இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்பட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார இயக்கம் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்க சார்.
5: சுகாதாரம்னு வரும்போது நான் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியது ஒன்று வந்து உஜ்வாலா திட்டம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பெண்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுக்கறதுங்கிறது சுகாதாரம் ரொம்ப முக்கியம். மரத்தினால் எரிச்சு செய்யக்கூடிய புகை என்பது ஒரு பெரிய பாதிப்பு. அப்போது அதை வந்து எப்படி நாம் மீட்டெடுக்க முடியும் என்ற திட்டம் போது தான் இலவசமான கேஸ்களும் கொடுக்கறது அப்படிங்கிற திட்டங்கள் அங்கே ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக பெண் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான பகுதி டாய்லெட் கட்டி கொடுக்கறது. இது வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டமாக இன்னைக்கு இருக்கு. அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அது வந்து ஒரு பெரிய சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கின்றன, தேவையான வசதிகள் வந்திருக்கின்றன, அதுவும் பெண்களுக்கான வசதிகள் வந்திருக்கின்றன என்பது ரொம்ப முக்கியமானது. இது ஆரோக்கியத்தினுடைய இன்னொரு அம்சம். பெண்களுக்கான கல்வி, கல்வியில வந்து மிகப்பெரிய மாற்றங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவளுக்கு தேவையான சானிட்டரி பேட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன வசதிகள் எல்லாம் நீங்க பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கல்விக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுடைய சுகாதாரத்துக்கு பண்ணி கொடுக்குறாங்க, உணவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப அவங்களுடைய மேற்கல்வி படிக்க போறாங்க, சொந்தமாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அதற்கான நிதியுதவிகளையும் வந்து வங்கிகளின் வாயிலாக இன்னைக்கு கடன்கள் கிடைத்து அவங்களை வந்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு.
4: இன்னும்

0: பெண் குழந்தைகள் இறப்பு விகிதமே வந்து குறைவாக இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரம். 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் என்ற விவரம் எல்லாம் பார்க்கும்போது 12 ஆண்டுகளில் இந்த புள்ளி விவரங்கள் அவ்வளவு மகத்தான ஒரு சாதனையை தெரிவிக்கின்றன. நாம கணிசமாக பெண் குழந்தைகளின் இறப்பை நாம் வந்து தடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஆணுக்கு பெண் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இந்தியாவில் எண்ணற்ற புதிய மருத்துவமனைகளை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைகள், சிறந்த உயர்தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதற்கான மருத்துவமனைகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது.
1: மக்கள் மருந்தகம் அந்த மாதிரி விஷயம்
0: அது வந்து இன்னொரு கம்ப்ளீட்டான ஒரு புரட்சிகரமான திட்டம் அரசாங்கத்தினுடைய. நீங்க சரியா சொன்னீங்க. என்னன்னா, முழுசா வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்த ஒரு துறையை வந்து மக்கள் மருந்தகங்கள் அப்படியே திறந்து விட்டன. அதாவது ஜெனரிக் மருந்துகள் என்பதை பற்றி இருந்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மனத்திலிருந்து முழுசாக நீக்கியவை வந்து மக்கள் மருந்தகங்கள் தான். இதே மருந்து தான், அதே விதமான காம்பவுண்டு தான், அதே விதமான ஒரு வீரியமுள்ள மருந்துகள் தான். ஆனால் நீங்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கும், மிக அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதெல்லாம் ஜெனரிக் மெடிசனை பத்தி அதனால் வரை இருந்த தவறான அபிப்பிராயத்தையே முற்றிலுமாக அரசாங்கம் மாற்றி அமைத்தது. அதே சமயத்தில் இந்த மாதிரி இதர மருத்துவ முறைகள், ஆயுஷ் மருத்துவமனைகள் வாயிலாக நீங்கள் வந்து உள்நாட்டு மருந்துகள் எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கும், அந்த மருத்துவர்களை ஊக்குவிப்பதற்கும், அவர்களுடைய மருத்துவ பிராக்டிஸை வந்து அக்செப்ட் பண்ணுவதற்குமான ஒரு பெரிய கட்டமைப்பு இந்த 12 ஆண்டுகளில் தான் பெருமளவு ஏற்பட்டது. அப்ப நீங்க என்ன ஆச்சுன்னா, இதனுடைய தொடர்ச்சி தான் சர்வதேச யோகா தினம் மாதிரியான ஒரு தினத்துக்கெல்லாம் நம்ம வந்து யோகாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அங்கீகாரம்,
1: சிறந்த வாழ்வியல் முறையா நமக்கு பயிற்சி.
0: ஜூன் 21 ஒரு சர்வதேச அளவிலான ஒரு நாளாகவே இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளிலும் வந்து கடைபிடிக்கப்படுது, கொண்டாடப்படுகிறது. அப்போ நம்முடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான அறிவையும் நவீன மருத்துவத்தையும் இவை அத்தனையுமே ஒருங்கிணைத்து நம்முடைய மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு நீங்க வந்து பல இடங்கள்ல, இப்ப போன பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா, மூலிகைகள் வளர்ப்பது என்பதோ அல்லது வந்து மருத்துவ மூலிகைகள் பயன்படுத்துவது என்பதையும் நம்ம வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்முடைய இண்டிஜினியஸ் மெடிசனையும் அதே மாதிரி வெஸ்டர்ன் மெடிசனையும் ரெண்டுத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கிறோம், அதையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம். பல மருத்துவமனைகள்ல அதற்கான ஒரு இண்டிஜினியஸ் மருத்துவத்துக்கான பிரிவுகளை உருவாக்கி தருகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு திறந்த மனதோடு நாம் வந்து எப்படி கட்டமைப்பை மேம்படுத்துகிறோம், இங்கே இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு உரிய ஒரு பலனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இதெல்லாம் சேர்ந்திருக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சுகாதாரம், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ வசதிகள், இது எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்து தான் இன்னைக்கு நாம எல்லாம் சேர்ந்திருக்கோம்.
1: இன்னைக்கு மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீட்டு திட்டமும் வந்திருக்கீங்க சார்.
0: கிண்டியில மாதிரியான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு மருத்துவமனை, தங்குமிடங்கள், இவை எல்லாவற்றையுமே நம்ம வந்து கவனம் எடுத்து நம்ம செய்யறோம். அப்போ இது வந்து ஒவ்வொரு செக்டாராக நாம பார்த்து செய்யறோம். குறிப்பா மீனவர்களா, சரி ரைட்டு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியினரையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய முதியோர், இவங்க எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்க முடியும், எந்த திட்டத்தின் வாயிலாக இவர்களுக்கு பயனை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றெல்லாம் வந்து மிக விரிவான ஒரு திட்டம் அல்லது திட்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய வசதிகள், இது எல்லாவற்றையும் நாம வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, நாம இந்த பிரச்சனையை நாம சந்திக்கிறோமா, ரைட்டு, இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு, இது எந்த ஒரு துறையினுடைய ஒரு கண்காணிப்புல கீழே கொண்டு வர முடியும், அதனுக்கு என்ன விதமான வசதிகளை செய்ய முடியும், அதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு தேவைப்படும், அதுல என்ன விதமான இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். இப்ப இதுல மிக முக்கியமான ஒரு அரசாங்கத்தினுடைய 12 ஆண்டு கால சாதனை என்று பேசும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்றால், இலக்குகளை நோக்கிய முன்னேற்றம் என்பதுதான் மிக முக்கியம். அதாவது ஒவ்வொன்று ஒவ்வொரு இலக்கு, நான் இன்றைக்கு 1-2 கோடி பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பேன், சேர்த்து விட்டேனா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சேர்த்து விட்டேன், அந்த 2 கோடியை அடுத்ததாக 4 கோடி ஆக்குவேன், 4 கோடியை 8 கோடியாக ஆக்குவேன். அப்போ எனக்கான அந்த தேவை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அது இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, பயனாளிகள் கண்ணெதிலே தெரிகிறாள், யார் பயனாளிகளே என்றே தெரியாமல், அவர்கள் வந்து உண்மையா அந்த பயனை அடைந்தார்களா என்றே தெரியாமல் இருந்த சூழ்நிலை என்பது மாறி, இலக்குகளை நிர்ணயித்து இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தி அந்த குறிப்பிட்ட இலக்குகளை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அடைந்து நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கோம். அரசாங்கத்துடைய இந்த 12 ஆண்டு கால பயணம் என்பது மிகப்பெரிய இலக்குகளை கூட சிறு சிறு இலக்குகளாக பிரித்து கொண்டு அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு முயற்சியை அரசாங்கம் வெட்டி பெற்றுக் கொண்டே வருகிறது. அதனால் அந்த பயன் வந்து பகுதி பகுதியாக போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்குது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமா சார், பெண்களுக்கான, நாட்டு மக்களுக்கான நலனுக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அரசு, அதை எப்படி பார்க்கறீங்க சார்? பெண் குழந்தைகளை

0: பார்ப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படின்ற ஒரு சிறப்பான இயக்கம் வந்து முன்னெடுக்கப்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து போறாங்க. அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் வந்து சிறப்பா அமையறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அரசு எடுத்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க?
1: பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய ஒரு இலக்கு தலைப்பு எல்லாமே. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலையும் ஒரே விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பெண் குழந்தைகளுக்கு இருந்ததில்லை. என்னன்னா, எல்லா இடத்துலையும் இங்கே விதவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. சில இடங்களில் குறிப்பாக தென்னகம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சது, ஒரு பண்பாட்டு ரீதியாக வளர்ச்சி அடைந்ததுனால நம்ம பெண் குழந்தைகளை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் நம்ம பெண் குழந்தைகளோடு வைத்திருக்கிறோம். ஆனால் பல வட மாநிலங்களில் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துலலாம் தேவைப்படக்கூடிய அடிப்படையான ஒரு பண்பு என்னன்னா, நம்ம வந்து அந்த இடத்துல பெண் குழந்தைகளை காக்க வேண்டும், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய சிரமங்களை நாம் தீர்க்க வேண்டும், குறிப்பாக பிறப்பிலிருந்து ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான பாதிப்புகளை சரி பண்ணி பின்னாடி அவர்களுக்கு படிக்கவும் வைப்போம். அந்த படிக்கவும் வைப்பது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த படிக்க வைக்கக்கூடிய இடத்துல தான் அரசாங்கம் பெரிய அளவில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறது. பெண் கல்வி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமான அம்சம். நாளைய தலைமுறை பெண்களில் பல பேர் வந்து முன்னாடி காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வகுப்புக்கே போகாதவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதியாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பாவது கண்டிப்பாக படித்திருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து கல்லூரிக்காவது அவங்க போயிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஒரு கல்வி தரத்தினை சராசரியாகவே முன்னேற்றி கொண்டிருக்கிறார். அதாவது பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு மாநிலமும் வேறுபட்ட ஒரு எண்ணிக்கையை காண்பித்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்குகள் எப்படி இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் அவங்க வந்து மிடில் ஸ்கூலை தொட்டிருக்கணும், பல மாநிலங்களில் இன்னும் மிடில் ஸ்கூலே தொடலை, பல மாநிலங்கள் ஹையர் செகண்டரியே தொடலை, இவங்க எல்லாருடைய எண்ணிக்கையும் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் புள்ளியோரெலாம் படித்த போதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் வட மாநிலங்கள்லாம் பெண் கல்வியில் கிட்டத்தட்ட 68% அளவுக்கு நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். அதாவது கல்லூரி வரைக்கும் போகக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை, இது தேசிய புள்ளியோரங்கள். அப்படி பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம். அப்படின்னா நம்ம படிப்படியாக அவருடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதெல்லாம் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு எதிர்காலத்துக்கு செய்யப்படக்கூடிய முதலீடாகத்தான் நம்ம பார்க்கணும்.
0: மாற்று எரிபொருளுக்கான முக்கியத்துவத்தை வந்து அரசு வந்து கொடுத்துட்டு வராங்க. தற்காலத்துக்கு வந்து மாற்று எரிபொருளை பயன்படுத்துங்க அப்படின்னு ஊக்கமும் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய இடத்துல இப்போ இந்த சூரிய சக்தி பயன்பாடு அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம்.
1: மிக அவசியமான தேவை, காலத்திற்கான தேவை, சர்வதேச பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொள்ளும் போதும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. என்னன்னா, சர்வதேச அளவில் இன்னைக்கு வந்து நம்ம பருவநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. நதிகள் அழிகின்றன, கடல்கள் வந்து வற்றி வருகின்றன, இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல். அது வந்து இயற்கையான சிக்கல். இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்க செயற்கையான சிக்கல் என்னன்னா, இந்த ஹோர்மூஸ் நீரினால் ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்பு. இந்த ஹோர்மூஸ் சூழ்நிலை இயல்பு நிலைக்கு வருவதற்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் என்று தெரியவில்லை. அதனால நம்முடைய எண்ணெய் பயன்பாட்டை வந்து பெருமளவு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்போ தான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதர எரிபொருள் ஆற்றல்கள், சூரிய மின்சாரமாகட்டும், குறிப்பாக நம்ம தண்ணீர்லேருந்து எடுக்கக்கூடிய நீர் மின்சாரமாகட்டும், காற்றாலை மின்சாரமாகட்டும், இதை எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய வாகனங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும், எத்தனாலேயே முழுசாக இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே அடுத்த ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃப்ளெக்ஸி என்ஜின் சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளெக்ஸி என்ஜின் என்னென்னா, அது பெட்ரோல் டீசல்லையும் இயங்கும், இல்லைனா நீங்கள் வந்து எத்தனாலையும் இயங்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் அந்த மாதிரியான வெகு சில நிறுவனங்கள் தான் அந்த மாதிரியான வாகனங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அது மாதிரி வாகனங்களை தயாரிக்க வேண்டும். இந்த ஃப்ளெக்ஸி ஃபியூவலில் இயங்கக்கூடிய வாகனங்கள் வந்துவிட்டால் நீங்கள் 100% எத்தனாலில் கூட நம்மளால் வந்து வாகனங்களை இயக்க முடியும் என்பதெல்லாம் வரும்பொழுது நாம் இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு. சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா, நம்மள வந்து ஒரு சில விஷயங்கள் புஷ் பண்ணது.
0: இக்கட்டான தருணம் வரும்போது அடுத்த முடிவை நம்ம பார்க்கணும்.
1: எப்படி கொரோனா காலத்துல நமக்கு டிஜிட்டல் உலகம் வந்து எப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தனவோ, இப்போ இந்த ஹோர்மோஸ் நீரணையும் இந்த சர்வதேச சிக்கல்களும் எரிபொருள் ரீதியாக நம்ம வந்து முற்றிலுமான வேற ஒரு திசைக்கு நம்மை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இதைத்தான் பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல புரட்சிகளை, பல மாற்றங்களை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்ட மாற்றமாகத்தான் இந்த எரிபொருள் சார்ந்த மாற்றம் வந்து இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு.
0: நிச்சயமா சார், மத்திய அரசோட 12 ஆண்டுகால சாதனைகள், அதுலேயும் வந்து மக்கள் நலனுக்காக செய்யப்பட்டது, நாட்டு நலனுக்காக செய்யப்பட்டது, குறிப்பாக கட்டமைப்புக்காக செய்யப்பட்டது, இப்படி பல விஷயங்கள், தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி மேடம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.

அடுத்தறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சிகள் இன்றைக்கு இடம்பெறுவது டாக்டர் RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை, MS வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சரசீருஹாசன பிரிய, புலியூர் துரைசாமி ஐயங்கார் இயற்றியது நாட்டை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சரசீருகாட்சி என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். சரஸ்வதி ராகம் ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீண இசை. எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேவி ஜெகஜ்ஜனனி சுவாதி திருநாள் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி. இன்னைக்கு

கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்க இருக்கும் பாடல் வேதம் புதிது, திரைப்படத்திற்காக சித்ரா பாடியது.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.4

டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 78%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 40.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.5 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 62%. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் லேசான இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேர்களே, இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை இடம்பெறும். 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. திரை இசை தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலம் குறைந்து வரும் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம், ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாலம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி குறித்து பொதுமக்களின் நினைவலைகளின் ஒரு தொகுப்பு. 9:00 அரங்கிசை கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்கள் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், MA அபிநயா அவர்கள் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். பன்னிரண்டு வானிலை தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நம் விருந்தினர் பெண்கள் அன்றும் இன்றும் உரை வழங்குபவர் பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். மனம் மலரட்டும் பதின் பருவ குழந்தைகளின் மனநிலை பற்றி உரை வழங்குபவர் மனநல ஆலோசகர் SMC ரோஹிணி அவர்கள். அறுசுவை அரங்கம் சமையல் குறிப்புகள் வழங்குபவர் புளோரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கைகளில் மருத்துவ குறிப்புகள் வழங்குபவர் திலகவதி அவர்கள். நாளும் அறிவோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு தகவல் வழங்குபவர் வழக்கறிஞர் சுவர்ணலதா அவர்கள். 2:15 திரைகாலம், 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாலம், 7:10 சி ராஜா அவர்கள் எழுதிய கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 நாடக மலர் அலையும் ஆசைகள் நாடகம், 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை பாடல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Sai Ramuchtaba.